0: இது ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீப விளக்கின் ஒளியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:50. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் நாம் துவங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே வெற்றி பெற விக்னேஸ்வரனை போற்றி வளம் வந்த பாடல் அது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். நேரம் 6:07:50. அருள்மணி மாலையில் அடுத்ததாக M.R. விஜயா இசையமைத்து பாடிய பாடல். நாம் கேட்ட வரங்களை உடனே அள்ளி கொடுக்கும் அன்னையை போற்றி வரும் பாடல் இது.

ஆடிய பாதம் அசைந்தாட அருள் தரும் பார்வை நம் மீது இருக்க, அம்மனின் நாமம் எப்பொழுதும் நம் நாவில் ஒலிக்க. நாம் கேட்ட அந்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் எம் ஆர் விஜயா. பாடல் கோழிக்குளம் தானுகோபால். நேரம் 6:13:50. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து நம்பினோர்

எல்லாம் நல்லவன். அழகு தமிழ் கடவுளாம் முருகனை போற்றி வரும் பாடல் இது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை,

நம்பிக்கையோடு சிவனை நினைத்தாலே போதும், தீராத துன்பங்கள் தீரும். உன்னிமேனன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:23:40. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்ணனை நினைத்தாலே போதும், துன்பங்கள் தாமாகவே தீரும். தீமைகள் அழிக்கவும், நன்மைகள் நிலைநாட்டவும் கண்ணனை துதிப்போம். எல். கிருஷ்ணன் இசையில் எஸ். ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 6:28:45. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக கலியுகத்தின் தெய்வமே, கண்ணின் மணியே, கவலைகள் தீர்க்கும் கருணை கடலே, உன்னை நம்பி வந்தோரை கைவிடாத தெய்வம், சபரிமலை வாசா. சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

சந்திரபோஸ் இசையில் ஷங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பாடல் கே சோமு. நேரம் 6:34. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி கே கல்யாணம் இசையில் ஜிக்கி பாடிய பாடல்.

கவிஞர் நாகூர் சலீம் இயற்றிய பாடல் கேட்டும், டி கே ராமமூர்த்தி இசையில் எஸ் எம் யூசுப் பாடியது. நேரம் 6:40. அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக எல் கிருஷ்ணன் இசையில் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் கே சதாசிவம்.

0: அன்பின் வடிவமே இறைவன் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இதுவரை கேட்டது.
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்

0: செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி

116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார்.

0: அனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 20 நொடி. முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலை வேளையில் மனதிற்கும் உற்சாகத்தை சுறுசுறுப்பையும் தந்தன. அதுவும் முதல் பாடல் அருமை, இதயத்தை தழுவிச் சென்றது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சாமுனி கேஎம் இனிய காலை வணக்கம். செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலையில் பக்தி பாடல்களும் அனைத்தும் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டை அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த 1 மணிக்கு 1 மணி பாடல் மிகவும் அருமை, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்குகிறார். அனைவருக்கும் நிலையத்தாருக்கும் இனிய காலை வணக்கம். மீரா வெங்கட்ராமன் இனிய காலை வணக்கம். மெக்கானிக் சரவணன், பால ஜெயச்சந்திரன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், வைத்தியநாதன், கதிரவன் உள்ளிட்ட நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம், பக்தி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், டி நகர், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. டி நகர்லிருந்து ரங்கராஜன். ரமா, இனிய சுவையான காலை வணக்கம், நன்றி. டி நகர்லிருந்து ரமா ரவி. கலைதுரைராஜன் இனிய காலை வணக்கம். எஸ்பி கங்கா வேப்பம்பட்டு, மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள், சூளை மனோகரன், நலமா சகோதரர்களை, அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் இனிய காலை வணக்கம். பாடல்கள் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலிருந்து, 1 மணிக்கு 1 மணி எதிர் எதிர் ஒளித்திட அருமையான காலை பொழுதினை தழுவும் பிரபஞ்சத்தை வேண்டி எல்லோருக்கும் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள். இறையருள் போற்றும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், இனிமையான காலை பொழுதியில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி பண்பலை 102.3 வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பிரபாகரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பர்வத வர்தினி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், சூளை மனோகரன், சாந்தி ரமேஷ் போன்ற நேயர்கள்லாம் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் கேம் ஷோ, காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுக்கள், சிறுவர் சிறுமியர் மட்டும் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி, காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 1:55 சம்மரி, 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன் 9:15 என் இனிய பொன்னிலாவை இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில்

பொங்கல் தேர்வு 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:30. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை என்ற மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். பரத்வாஜ் இசையில் கமல்ஹாசன் சத்யன் குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வைரமுத்து. வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1 அலைவரிசைகளில் வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் FM 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம்.

0: தனுஷ் இயற்றி ஆண்டனிதாசன் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். நேரம் 7:11.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையமைத்து பாடிய பாடல் கேட்டும். பாடல் வாலி. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா தரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. பிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரப் பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25:30. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு.

கங்கையமரன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக சிலம்பரசன் இறால் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz அலைவரிசைகளில் வணக்கம் தமிழ்நாடு. நினைப்படுத்துகிறோம் நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நேயர்கள் எதிர்பார்த்துட்டு அந்த கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் பண்ணிடுவேன். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

தாமரை இயற்றிய பாடல் அது. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் நகுல் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவல் ராஜமாணிக்கும் கோபி இனிமையான பாடல்களின் தொகுப்பு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கிய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக இருந்தது, விருந்து படைத்தது காலை வேளையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம். கண்ணன் மேட்டுப்பட்டி இன்று ஞாயிறு காலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை இனிய காலை வணக்கம் காரைக்கால்லேருந்து. முகமது மியான் இனிய காலை வணக்கம் தேனியிலிருந்து. ஹரிராம் இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் உபயோகமாக உள்ளது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேர்களை நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம்.

விவேக் மெர்வின் இசையில் அனிருத் ரவிச்சந்தர், மெர்வின் சாலமன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். குலேபகவலி திரைப்படத்திற்காக கார்த்திக் இயற்றிய பாடல் இது. நேரம் 7:51. நேயர்களின் முகநூல் பதிவுகள். சோலையிலிருந்து மனோகரன். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சோலை மனோகரன். கமலா வரதன், இனிய காலை வணக்கம். அருள்குமரன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணபுரம் ராஜசுந்தரம், காலையிலேயே அதிரடி பாடல்களை வழங்கி எங்களை ஆட்டம் போட வைக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாதன், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பகோணம்லேருந்து லோகநாதன். ரமா, இனிய சுவையான காலை வணக்கம். வீரராகவன், இனிய காலை வணக்கம். இனிக்கும் வணக்கம் தமிழ்நாடு. இருக்கும் மனதில் மகிழ்வோடு இயல் இசை நாடகம் மற்றும் இன்றியமையாத தகவல்கள் இணைந்து தரும் பண்பலை மெருகேற்றும் நிகழ்ச்சி தேனலை மேன்மையுள்ள தொகுப்பின் உரை. நன்றி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். மாதவரம், மதுரா கொளத்தூர் இளங்கோ வணக்கம். எஸ்பி கங்கா வேப்பம்பட்டு, இனிய காலை வணக்கம். சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், இனிய காலை வணக்கம். நெல்லை பாரதி வணக்கம். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். பிரபாகரன், சிந்தனை துளிகளுடன் இன்றைய நாளில் சிறப்புகள், நிகழ்வுகள், செய்திகள், இனிமை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். அருமை, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம். பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம். மதுரை சோ சண்முக சுந்தரம், இனிய காலை வணக்கம். ரெடில்ஸ் பாஷா, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப பாடலை கலக்கப் போவது யார்? அருமையான ஆரம்பம், இனிமையான நேரம், இசை மழையில் நனைய நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், அழகான இலையுதிர் காலம், காலத்திற்கேற்ப திரைப்பட பாடல்களை பவனி வர செய்து விவத் பாரதி வானொலி, நிகர் எவரும் இல்லை, வாழ்த்துக்கள் வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இந்திய துறைமுகம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து பதிவுகளை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டீங்கன்னா, ராமகிருஷ்ணன் காமராஜர் துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தூரத்தில் ஒழித்த பாடல்கள் அருமை, கால்களை தாளம் போட வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆறுமுகம், தூத்துக்குடி வவுசி துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அழகான பதிவு கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன், இனிய காலை வணக்கம். காமராஜர் துறைமுகம், எண்ணூர், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கீதா ராஜகோபாலன், இனிய காலை வணக்கம், எண்ணூர் துறைமுகம். பிரபாகரன், வவுசி சிதம்பரனார் துறைமுகம், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், காமராஜர் துறைமுகம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பதில் வந்து வவுசி துறைமுகம் சொல்லிட்டு, பாடல்கள் வந்து 100% உண்மை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அங்கீகாரம் பெற்ற முதல் இந்திய துறைமுகம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். நேற்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, 80வது சுதந்திர தினத்தில் வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சியில் வவுசி அவர்களுடைய கப்பல்கள் விடும் தகவல்களும் பல அரிய தகவல்களும் வந்து நம்ம சொல்லும்பொழுது, இந்த தகவல்களும் கூடுதல் தகவல்களாக நேற்றைய தினத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். தூத்துக்குடி வவுசி சிதம்பரனார் துறைமுகம் வந்து எரிசக்தி மேலாண்மை அமைப்பதற்காக ISO வந்து தரச்சான்

விருதுகள் கொடுத்து சாதனை படைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அங்கீகாரம் பெற்ற முதல் இந்திய துறைமுகம் எதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க வஉசி சிதம்பரனார் துறைமுகம் தான் வந்து. இதற்கான பதில்களை தொடர்ந்து அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. வரும் இந்த பாடலோடு இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே ராமலட்சுமி தயாராக இருக்காங்க. இணைந்திருங்கள். இது விவத்

0: ஸ்னேகன் இயற்றிய பாடல் கேட்டும். சரவணா என்ற திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் சுக்விந்தர் சிங் ரீட்டா குழுவினர் பாடியது. நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: நேரம் 8 மணி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: பாடல்கள், அதுவும் உங்கள் விருப்பமான பாடல்கள் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம், அது நம்முடைய நேயர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இன்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை, அதுவும் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பி கேட்டு, எங்களுடைய பாடல்கள், எங்களது விருப்பமான பாடல்கள் எங்களது பெயர்களோடு ஒலிக்குமா என்கிற ஆவலோடு கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி அப்படின்னாலே அது ஒரு அலாதியான விஷயம்தான். சரி, இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகிற பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காட்டு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காருபேட்டை சுரேந்தர், இந்திரா, இவர்களுடைய விருப்பத்தில் நாம கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த முதல் பாடல் பரிமளா என்கோ திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை இயற்றி இருப்பவர் எல்ஆர்சி, இசையமைத்து பாடியிருப்பவர் ஃபாக்சன். இந்த அழகான பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான காலை பொழுது. இந்த காலை பொழுதுல நீங்கள் இன்று எடுக்கிற அனைத்து காரியங்களும் வெற்றி பெற

உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் அயலான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் ஏஆர் அமீன் மற்றும் ஏஆர் ரஹ்மான். இசையமைத்திருப்பவர் ஏஆர் ரஹ்மான், சிவகார்த்திகேயன், ஏஆர் ரஹ்மான் இருவரும் இணைந்து இயற்றியிருக்கிறார்.

இந்த பாடலை கிரீன் சிட்டி மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன், ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச்ரோடு பகதூர் பாய், ரஃபி பாய், விருக்கம்பாக்கம் ஜே பிரகாஷ், மதுரை வில்லாபுரம் ராஜேஸ்வரி, சத்யசீலன், சசிகலா, மேரி, தயா, சூர்யா, இதோ இவர்களது விருப்பத்தில் இந்த பாடல்.

0: let loose.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
6: சரி சரி சரி சரி
7: சரி சரி சரி சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: நேரம் 8:10.

0: அதனோடி
1: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் மாரி 2 இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. தனுஷ் இயற்றி தீயுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு திரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனா, ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், பொன்னேரி, பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தட்சன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம், முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலாட்சி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளி கிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிகில், சுதாகர், வருண் கண்ணன். இதோ இவர்களுடைய விருப்பத்தில் கேட்டுருவோமா?

பாடல்கள்லாம் நம்முடைய நேயர்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது அனைத்துமே வந்து உங்களுடைய விருப்பமான பாடல்கள், கடிதங்கள் வாயிலாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். இப்போ நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோடு பாடல்களை மட்டும் கேட்டுட்டு இருக்கல, நம்முடைய நேயர்கள்லாம் தங்களுடைய பதிவுகளையும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பகுதியில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருக்காங்க. நிச்சயமாக அந்த பதிவுகள் என்னென்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகந்நாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை, சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரையம்பத்து, மஞ்சுளா ஆனந்தன், பெரவள்ளூர், கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், மதுரை, மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, இவர்களுக்காக இவர்களோடு நாமும் கேட்டு ரசிக்க இருக்கிற அடுத்த பாடல் அரண்மனை 4 இந்த படத்திலிருந்து விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயற்றியிருக்க, ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்திருக்க, கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருக்கிறார்.

உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் குளப்பாக்கம் கஜேந்திரன் பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ் சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனுவித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமாரி, சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால், ருக்கு, குணகரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள். இவர்கள் விருப்பத்தில் இடம்பெறுகிற அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து தீயுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது. பாடலை இயற்றியிருப்பது விவேக்.

0: நேரம் 8:17:15 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ். 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை யாரெல்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த எஃப்எம்மிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்.ஜே. ராமலட்சுமி.
0: இப்போ நம் நேயர்களுடைய பதிவுகள் சிலதை பார்த்துட்டு வந்துடலாம். ராஜேஷ் பெரியார் நகர் வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு, சாமுன்னி கேஎம், அதாவது சாமுன்னி குமணஞ்சாவடியிலிருந்து, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, யுக ராஜேஷ் கச்சமங்கலத்திலிருந்து, தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலத்திலிருந்து, பர்வதவர்த்தினி, இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிலர்லாம் வந்து அழகழகான போஸ்டர்லாம் அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுதே உங்களுடைய அன்பு இந்த விவித் பாரதிக்கு, எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய அன்பு இந்த விவித் பாரதிக்காக வெளிப்படுகிறது அப்படின்னு தெரிய வருகிறது. தீட்டாளம் டிசி ராஜேஷ், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, வெங்கடேசன் பாப்பாப்பட்டியிலிருந்து, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், தேனி ஹரிராம், இவங்க எல்லாருமே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் மட்டும் கிடையாது, கலக்கலரங்கத்துக்கும் இப்பொழுதே அவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் விருப்பம் சிறப்பாக மகிழ்ச்சியாக செல்கிறதுன்னு போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரனும் குறிப்பிட்டிருக்காங்க. மயிலை பட்டாபி, உங்கள் விருப்பத்தில் ஆவலுடன் எங்கள் விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ண கணேசன், உங்கள் விருப்ப பகுதி நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆரம்ப பாடலே அட்டகாசமாக இருந்தது, கால்களை தாளம் போட வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க நிறைய பேருடைய பெயர்களெல்லாம் குறிப்பிட்டு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் காற்றலையில் தவிழ்ந்து வந்த திரைப்பட பாடல்கள் துள்ள வைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது முகமது மியான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் நாச்சியார் கோயிலிருந்து விவித் பாரதி தமிழ் வானொலிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து அடிக்கடி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. அதாவது உங்கள் விருப்பம் பகுதி கடித வழி பழைய பாடல்கள் வருமா அப்படின்னு நேயர்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலை இயக்குனர் ஆவண செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் வணக்கம் வாழ்த்துக்கள். எரவஞ்சேரி சாகுல் ஹமீத், மதுரா குளத்தூர் பாலு இவங்களும் நமக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எல்லா பாடலும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போது நிலையத்தில் நேரம் 8:30:25.
2: கலக்கு போவது யாரு? நீதான்.
3: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
2: ஆமா உஷா, 9 ஆக போகுது, கலக்கலரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
3: என்னது கலக்கல்?

0: அரங்கம்மா.
1: எஸ் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கலரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: 102.3 விவித் பாரதி தமிழ். இதில் இப்பொழுது நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி, கொண்டே கவுண்டன்பாளையம், முத்துக்குமார், சேலம், சின்ன கிருஷ்ணாபுரம், நல்ல தம்பி, நெல்லை மேலச்செவல், மாமூது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள். இவர்களுடைய விருப்பத்தில் அடுத்த பாடல் மாரீசன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை பாடியிருப்பவர் மதிச்சியம் பாலா. மதன் கார்கி இயற்றியிருக்கும் பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

உங்கள் விருப்பத்தில் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து காலை வேளையில் இந்த மாதிரியான பாடல்கள் ஓரளவு நம்ம உற்சாகப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? அடுத்த பாடல் என்ன பாடல், யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது, முதல்ல அது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இது வந்து ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. சந்தோஷ் நாராயண் இசையமைத்து பாடியிருக்கும் இந்த பாடலை இயற்றியிருப்பது விவேக். இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாசிரி, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவூசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், திருவள்ளூர் மாவட்டம், புல்லரம்பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ, பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், அம்பத்தூர், எஸ் வி நகர், எம் டி ரவிச்சந்திரன். இதோ இவர்களுக்காக இந்த பாடல்.

அடுத்த பாடல் எங்களது விருப்பமாக இருக்கட்டும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணகி நகர், கஸ்தூரி, அடையாறு, சரஸ்வதி, துறைப்பாக்கம், ஹேமாவதி, திருமழிசை, தீபா, மயிலாப்பூர், சரோஜாம்மாள், புளியந்தோப்பு, பூசம்மாள், லாயிட்ஸ் ரோடு, கிருஷ்ணாம்மாள், ஸ்ரீபெரும்புதூர், ஓவியா, ஸ்ரீ அச்சரப்பாக்கம், ஜமுனாஸ்ரீ, இலக்கியா, ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியாத், ஹம்சா, ராணியா, மெஹ்னா, இவர்கள் விருப்பத்தில் என்ன பாடல் இடம்பெறுகிறது? தேரே இஷ்குமே இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை இயற்றியிருப்பது தனுஷ், பாடியிருப்பவர் சங்கர் மகாதேவன், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேரம் 8:44.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM-இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
1: உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் பதிவுகளையும் சிலதை நாம் பார்த்துடலாம். அதாவது விவித் பாரதி தமிழ் FM 102.3 இந்த பகுதி ஃபேஸ்புக்கில் அவங்க தங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. சிலவற்றை நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயில், அவங்க வந்து பாடல்கள் விறுவிறுப்பாக உள்ளதுன்னு எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. எம் ரவிச்சந்திரன் அவங் அலிவலம் கோகுல் ரவி இவங்க வந்து நாங்களும் நிகழ்ச்சியில் தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரராகவன் அவங்க வந்து உங்கள் விருப்பம் அவை யாவும் எங்கள் விருப்பம் எழில் நிறைந்தது, தங்கள் தொகுப்பில் இனிமையானது, நேயர்கள் நெஞ்சில் சுவையானது, நிலைத்து நின்றது அப்படின்னு மாதவரத்துலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு அடுக்கு தொடர் மாதிரி. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்க மாவீரன் திரைப்பட பாடல் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் திருமழிசை கஸ்தூரி ராஜா கஸ்தூரி அனுர்ணாசேகர் இவங்கள்லாம் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் என் தேர்வு பாடல் வழங்கியதற்கு நன்றின்னு திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களும் வந்து மாவீரன் படப்பாடல் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் தேர்வு பாடல் கடிதம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அப்படின்னு உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அரண்மனை படத்திலிருந்து அச்சச்சோ பாடல் சூப்பர்னு குறிப்பிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தரகத்திலிருந்து அவங்களும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வின் நாகராஜ் அவங்க நாங்கள் கடிதங்கள் வழி நண்பர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டுட்ருக்கோம், நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் இந்த நாள் ஆடி கடைசி, அனைவருக்கும் இருக்கும் கஷ்டமும் கடைசியாக இருக்கட்டும், ஆடி தள்ளுபடியாக தள்ளுபடியாகட்டும், இனி வரும் மாதம் வெல்லும்படியாகவும் அள்ளும்படியாகவும் இருக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:48 நிமிடம்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்மிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். இந்த உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? கரூர், தாண்டோண்டிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகாஸ்ரீ, கிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலை ஞாயிறு, ராஜா முகமது, அறகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, பரமக்குடி அலங்காராஜ், அந்தோணி, மர்சி, ஜெர்லின், மதுரவாயல், வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை, மேல்நெல்லி, விஜயன், சிருங்கட்டூர், அம்மா, சின்னம்மாள், மதுரவாயல், ரோஸ். இவங்க எந்த பாடல் தங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, வேலன் இந்த திரைப்படத்திலிருந்து வேல்முருகன் பாடியிருக்கும் பாடல். இவர் வந்து கலைமகன் முபாரக் இவரோடு இணைந்து இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். பாடலுக்கு இசை கோபி சுந்தர்.
1: ஊதுங்கடா கொம்பு

நம்முடைய நேயர்கள் உங்கள் விருப்பத்தை அழகாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நேயர்களின் பதிவுகள், அதை இந்த நிகழ்ச்சியின் பதிவுகளை நிறைவாக நாம் பார்த்துட்டு வந்துடலாம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க ஒவ்வொன்றும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்காங்க இல்லையா, பொறுமை என்பது துன்பம், தாமதம் அல்லது சிரமங்கள் ஏற்படும் போது கோபப்படாமல் அமைதியாக இருக்கும் ஒரு சிறந்த மனநிலை. இது மனிதனின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் காக்கும் ஒரு நற்குணம். பொறுமையின் சிறப்புகள் கோபத்தை தவிர்க்கும், மன அமைதியை தரும், நீண்டகால இலக்குகளை அடைய உதவும், உடல் மற்றும் மனநலனை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பொறுமையாக இருப்போங்க. அதுக்கடுத்தது செல்வராஜ் என்கேஎல், நடராஜன் சுப்பையா புத்தகரம், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இவங்க எல்லாரும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் நம்மளுடைய போஸ்டரையே திருப்பி எடுத்து போட்டிருக்காங்க. ஆறுமுகம் அவங்க வந்து கத்தாரிக்குப்பம் சஞ்சீவி ஆறுமுகம் இவங்களும் உங்கள் விருப்ப பாடல்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், என் பாடல் விருப்பம் இந்த கடிதங்கள் வாயிலாக வருமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவளோடு காத்துட்ருக்காங்களாம். தீட்டாளம் டிசி ராஜேஷ், மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் மனித வாழ்க்கைக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியும் தருகின்றன. ஆகா இன்னைக்கு வந்து

நிறைய நமக்கு என்ன சொல்ல, காலை வேளையை ஒரு ஊக்கமளிக்கிற வழியாகன ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வணக்கம் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இளங்கோ அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:56. இந்த நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சியை, அதாவது இன்றைய இந்த உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற அடுத்த பாடல் எதற்கும் துணிந்தவன் இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமன் மாலிக்,

தனலட்சுமி, சந்தியா, ராமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாகினி, உடன்குடி, உலகநாதன், இருதயம், காரைக்குடி, காந்தாமணி, திட்டக்குடி, ஹரிபாலன், மன்னார்குடி, மதிவதனன், தூத்துக்குடி, சுபாஷ், தெய்வானை, செய்யாறு வட்டம், குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, ஜோலார்பேட்டை, நெருஞ்சில் குமார், இதோ இவர்களுக்காக இந்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் உங்களுக்காக ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக வலம் வந்துட்டு இருக்கு. நீங்களும் மிகவும் ஆர்வமாக கலந்துட்டு இருக்கீங்க நாள்தோறும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால இன்னைக்கு சிலருக்கு அல்ல பலருக்கு நேரம் இருக்கும். ஆகையினால எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நீங்கள் இது வந்து பெரிய சீரியஸான மேட்டர்லாம் கிடையாதுங்க, ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். ஆகையினால இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. 2952 0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2 8

0: 3 8 9 8 7 1 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது ஆண் நேயர்கள் பங்கேற்க 2 9 5 2 0 8 5 3 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும், பெண் நேயர்கள் பங்கேற்க 2 8 3 8 9 8 7 1 இந்த எண்ணில் பங்கேற்கவும். இப்பொழுது நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ், 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த எஃப்எம்மிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: சரி, இன்றைய நம்முடைய ரெட்ரோ நேரம், இந்த ரெட்ரோ மன்னிக்கவும் கலக்கல் அரங்கம், இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் என்ன விளையாட போகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபங்க. வாழ்க்கையில் நம்ம எக்கச்சக்கமான பழமொழிகளை நாள்தோறும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது ஆனால் அந்த பயன்படுத்துகிற அந்த வேகம் இல்லையென்றால் அந்த எண்ணிக்கை இப்பொழுது எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்னு தெரியலை. இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லாருமே வந்து இந்த பழமொழிகள்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ பயன்படுத்துகிறோமா இன்றைய தலைமுறைன்னு தெரியாததுனால என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா, பல பழமொழிகளை இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஒரு பழமொழியினுடைய கடைசி வார்த்தையை நான் சொல்லுவேன், ரொம்ப சொல்லுவாங்க. அதிலிருந்து நீங்கள் அது என்ன பழமொழின்னு சொல்லணும். இது எல்லாருக்கும் தெரிந்த பழமொழியாகத்தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் ஒரு நமக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கிறோம், இந்த பழமொழியெல்லாம் நமக்கு தெரியுமா. சரியா, எப்போ மாதிரி சுலபமாக தான் இருக்கும். நம்முடைய முதல் நேயர் நிகழ்ச்சியில் யார் அப்படின்னு கேட்டுருவோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கணபதிங்க.
0: சரி, முடியும் என்று முடிகிற ஒரு பழமொழியை சொல்லுங்க. முடியும் என்று முடிகிற ஒரு பழமொழியை சொல்லுங்க.
2: முயற்சி பண்ண முடியும்
0: அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கா? நம்ம வந்து இது எப்படி தெரியுமா, இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியெல்லாம் கிடையாது. சரியா, பரவாயில்ல, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா? நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் வலங்கை ஆட்டோதுறை.
0: சரி, நீங்க இந்த கண்டுபிடிக்க முடிந்ததா உங்களுக்கு?
3: இல்ல, எனக்கு ஆன்லைன்.
0: சரி, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம சில பழமொழிகள் தெரிஞ்சு
3: இறுதி பகுதியை சொல்லுவீங்க.
0: ஆமா, முடியும் அப்படின்னு முடிகிற ஒரு பழமொழி. இல்லைன்னா நான் இன்னொன்னு சொல்லிடுறேனே, வரைய முடியும் என்று முடிகிற ஒரு பழமொழி.
3: சுவர் இருந்தால்தான் சித்திரம்.
0: அவ்வளவுதாங்க, பார்த்தீங்களா? முடியும்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாம் சேர்த்து சொன்னா சொல்லிடுறீங்க. நன்றி பங்கேற்றதற்கு. நன்றி ஐயா பங்கேற்றதற்கு. இவ்வளவுதாங்க. சரியா, அடுத்து நம்முடைய நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். நீங்க லைன்ல வந்தீங்கன்னா பேசணும், இல்லைன்னா கேட்கறவங்களுக்கும் நல்லா இருக்காது. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்கன்னு சொல்லலையே.
4: மாவட்டம் தேவூர்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தையை நான் சொல்லட்டுமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: குடிப்பான். குடிப்பான். குடி குடிப்பான்.
4: குடிப்பான்.
0: எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப சுலபம். பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? ஒன்றும் இல்லைங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நமக்கு டக்குன்னு மனசில் வராது, அவ்வளவு தமிழ். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
5: ஹலோ.
0: ஹலோ, யாருமா பேசுறீங்க?
5: வணக்கம், நாயக்கப்பட்டிலேருந்து தனலட்சுமி பேசுறேன்.
0: தனலட்சுமி அம்மா, கேட்டீங்களாமா?
5: கேட்டோம்.
0: குடிப்பான் அப்படின்னு முடிகிற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. நம்ம சொல்ற பழமொழியெல்லாம் யோசிச்சுட்டு வாங்க. குடிப்பான் என்று முடிகிற பழமொழி என்ன தெரியும் உங்களுக்கு? பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? அம்மா, நன்றி பங்கேற்றதற்கு.
5: நன்றி.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஸ்ரீநகர்லேருந்து ரமா ரவி பேசுறேம்மா.
0: ரமா ரவி அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க கேட்டீங்களாம்மா?
1: அழுத பிள்ளை பால் குடிப்பான்.
0: அழுத பிள்ளை பால் குடிப்பான் அப்படின்னு வருமா அது? அப்படியா நம்ம சொல்லுவோம்? அழுத பிள்ளை பால் குடிக்கும் தானே சொல்லுவோம், அந்த பழமொழி. நீங்க எப்படி அப்படித்தான் சொல்லுவீங்களோ, குடிப்பான்னு தான் சொல்லுவீங்களோ? இல்ல, ஒவ்வொரு இடத்துல மாறலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்க சொன்னதும் சரிதான். நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. இவங்க சொன்ன தவறுலாம் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு பழமொழியையும் முடிக்கிற விதம் ஒவ்வொரு இடங்களில் வேற வேற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி அந்த பழமொழிகள் வந்து வட்டார வழக்குக்கு ஏற்பால மாறவும் செய்யும் இல்லையா? இருந்தாலும் இன்னொன்று, இது எல்லாருமே சொல்றது தான், குடிப்பான் என்று முடிகிற ஒரு பழமொழியை சொல்லுங்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, இது என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு பழமொழி?
2: இல்ல, எனக்கு ஒரு பழமொழி சொல்லுங்க, நான் சொல்றேன்.
0: அதாவது நான் இப்ப ஒரு பழமொழியினுடைய கடைசி வார்த்தையை சொல்லுவேன், நீங்க அந்த பழமொழி என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
2: ஓகே மேடம்.
0: சரியா? குடிப்பான்.
2: குடிப்பானா?
0: அதாவது இந்த பழமொழி குடிப்பான்னு முடியும், நீங்க பழமொழிய சொல்லணும். பரவாயில்ல ஐயா. அது பால் குடிக்கும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், குடிப்பான்னு
2: சொல்றேன்.
0: உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப வரல, அவ்வளவுதான். நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றி மேடம்.
0: நேயர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறோம், 2952508533 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838989871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. மாலிக் பாஷா ஐயா, உங்களுக்கு தெரியுமா அந்த பழமொழி? சூப்பர், பாத்தீங்களா? இது நம்ம எல்லாரும் சொல்றது தானே அடிக்கடி. இந்த பழமொழி நாம அடிக்கடி பயன்படுத்துவோமா மாட்டோமா?
3: பயன்படுத்துறோம்.
0: அவ்வளவுதாங்க. நன்றி. இவ்வளவுதாங்க. அதாவது இது எதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்னா, பழமொழிகள் பல வந்து நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்தது. அதை நாம் ஓரளவு பின்பற்றினா கூட நம்முடைய வாழ்க்கையையும் சீரமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியலை. சரி, நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமலிங்கப்பா.
0: நல்லா இருக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா.
0: சரி, என்ன சொல்லலாம் உங்களுக்கு?
4: ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியா கொடுக்கணுமா? சரிங்க, ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாம். நஞ்சு என்று முடிகிற பழமொழி. நஞ்சு.
4: காக்கைக்கு பொன் குஞ்சாதான்.
0: அது குஞ்சு. நஞ்சு.
4: நஞ்சு
0: இதுவும் உங்களுக்கு தெரியும். நம்ம என்னங்க கண்டிப்பா. நேயர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறோம், 2952508533 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838989871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, இது என்ன பழமொழி? அவ்வளவுதாங்க. சூப்பர், போங்க. நன்றி நேர்களை. நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், 2838989871 திருப்பியும் சொல்லுகிறோம், எல்லாரும் கேட்டுக்குங்க. இப்ப நீங்க போன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க, பண்ணிட்டு 2838989871 இந்த எண்ணில் பெண் நேயர்கள் பங்கேற்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறோம், இந்த எண்ணில் பெண் நேயர்கள் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
6: மேடம், சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா அம்மா, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க.
6: அளவுக்கு மீறினால் அமிர்தம்.
0: அதுதான் சொல்லிட்டாங்களே.
6: வேற சொல்லுங்க மேடம்.
0: வேற சொல்லலாமா? சரி, பொறுக்கணும். பொறுக்கணும். பொறுக்கணும்.
6: பொறுக்கணும்.
0: கால

0: நன்றி. சரி, அடுத்த நேயர் யாரு? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேம். ஈஸியான ஒரு வார்த்தை.
0: அப்படியா? ஈஸி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஈஸி தானே நமக்கு. மட்டு மட்டு
1: மட்டு மட்டு
0: நேரத்துல ஒரு பாட்டையும் கேட்டுட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்ல. அக்கறை பச்சை என்ற திரைப்படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பாடிய பாடல், கண்ணதாசன் இயற்றியிருப்பது.

0: நிலையத்தில் நேரம் 9:17:30 நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் 102.3. சரி, நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நாம் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா ஆண் நேயர்கள் 2952-0853 இந்த எண்ணிலும், பெண் நேயர்கள் 2838-9871 இந்த எண்ணிலும் பங்கேற்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்முடைய நேயர்கள் சிலர் மாறி வந்துடுறாங்க, இதுவரைக்கும் இருக்கட்டும். இருந்தாலும் இனி வருகிற இன்னும் இருக்கிற சில ஒரு 40 நிமிடங்களுக்கு 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்கள் வரலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ், நீங்க உங்களுடைய வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைச்சுக்கணும். இப்படி எல்லாம் நீங்க இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய
1: தேவதை ஸ்ரீராம நம்பத்தூர்ல இருந்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் என்னங்க?
1: கஷ்டமானதா கேளுங்க.
0: அப்படியா, கஷ்டமானதா கேட்கணுமா? அப்படியா,
1: ஆமா தெரியாது, தெரிஞ்சுக்கிதான் மேடம்.
0: அது கரெக்டுங்க, ஆனா நான் கஷ்டமா கேட்டேன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்களே.
1: பரவாயில்ல, என்ன திட்டுறது மேடம்?
0: நீங்க சொல்லிடுவீங்க சரியா. பாடும், பாடும் என்று முடிகிற வார்த்தை உள்ள ஒரு பழமொழி. கடைசி வார்த்தை பாடும். கேக்குறீங்களா? கேக்குதா உங்களுக்கு? ஹலோ,
1: பாடும்.
0: நான் சொல்றது எல்லாமே வந்து கடைசி வார்த்தை தான். இப்ப ஆரம்பம் நான் சொல்லிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாயிரும் எல்லாருக்கும். ஆகையினால பாடும் என்கிற வார்த்தையில் முடிகிற ஒரு பழமொழி என்னது
1: மேடம்?
0: அதெல்லாம் ஆரம்பிக்கிறது, நான் வந்து முடிவதை பற்றி சொல்லுகிறேன். அந்த இது வந்து முடிகிற வார்த்தை. அது இல்ல, அது வேற. சரியா, நன்றி ஐயா பங்கேற்றதற்கு. இவ்வளவு, அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம ஆரம்ப வார்த்தையை தரவில்லை. அப்படி தந்தோம்னா ஈஸியா நீங்க அந்த பழமொழியை கண்டுபிடிச்சிருவீங்க. நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு பழமொழியினுடைய கடைசி வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அந்த பழமொழி என்ன அப்படின்னு கேட்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: அம்மா சொல்லுங்க.
2: கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும்.
0: பாத்தீங்களா, அவ்வளவுதாங்க. இத நம்ம பயன்படுத்துறோமா இப்போ?
2: இல்ல இல்ல,
0: ஆனா இத முன்னாடி எல்லாம் பயன்படுத்துவாங்க வீடுகள்ல.
2: இப்ப வந்து அந்த சினிமா வசனத்தை தான் நம்ம பேசுவோம்.
0: கரெக்ட்,
2: அதான் பேசுவோம்.
0: கரெக்ட்.
2: ஏன்னா இது ஒரு பழமொழி.
0: இது வந்து
2: அந்த பழைய காலத்தெல்லாம் அந்த பெரியவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அத.
0: இது நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வந்து இப்ப கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னா, ஒரு இப்ப நிறைய ஒரு வீட்டுல வந்து ஒரு திறமையானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க திறமையானவங்க ஜீன் அவ்வளவுதான் இல்லையா? இப்ப கம்பன் வீட்டுல வந்து அவங்க வீட்டுல இருக்கிற கட்டுத்தறி கூட கவி பாடும், ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கு இல்ல, அவ்வளவுதான். நன்றி பங்கேற்றதற்கு, இவ்வளவுதாங்க. அதாவது எப்பவுமே பழமொழிகள் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை முன்னோர்கள் எழுதி வைத்தது, அதை நாம இப்ப பயன்படுத்துகிறோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். நேயர்களே, நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்த உடனே அட்டன் பண்ணுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ். மீராம்மா
3: கொடுங்க.
0: சரி, உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருவோமா? பதம்
3: நிறைய மறதி வந்து
0: அப்படியாமா, இது உங்களுக்கு

0: பழமொழியும் பாருங்க. பதம் என்று முடிகிற ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும்.
1: ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.
0: சூப்பர், ஈஸியா கொடுத்தேனா? நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: நான் செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சரி, உங்களுக்கு கேட்போமா?
2: கேளுங்க மேடம்.
0: கொள்ளாது, கொள்ளாது
2: அப்படிங்கிற முடியுது பழமொழியா
0: மேடம்? அந்த வார்த்தையில் முடிகிற பழமொழி, ரொம்ப சுலபம் இது. கொள்ளாது,
2: காடு. சாதம் இருந்தால் காடு கொள்ளாது.
0: சூப்பர், போங்க. நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஜீவகுமார்.
0: எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? ஐயா எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை.
0: சென்னை. உங்களுக்கான சொல்லிடலாமா? எப்படி சொல்ல? போல, போல. கடைசி வார்த்தை, இந்த பழமொழியினுடைய கடைசி வார்த்தை போல. இல்லையானா போல். அதை நான் திருப்பியே சொல்லிட்டேன். அதாவது சில வார்த்தைகள் வந்து வட்டார வழக்கில் மாறுபடலாம். இருந்தாலும் அது ஒரு ஒரு சாதாரண ஒரு நல்ல உரைநடை தமிழில் சொன்னோம்னா போல இன்னும் முடியும். நீங்கள் வட்டார வழக்கில் சில நேரங்களில் மாறுபடலாம். ஆனால் சொல்லுங்க.
3: பசுமரத்தாணி போல.
0: பசுமரத்தாணி போல, அது கூட கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது. வச்சுக்கலாம், கண்டிப்பா. அந்த பழமொழியும் சரியான பழமொழி. நன்றி பங்கேற்றதற்கு. இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்கீங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷம், வந்த முதல் முறையே வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி பங்கேற்றதற்கு. இது மாதிரி எல்லா காலங்களிலும் பங்கேற்க முயற்சி செய்யுங்கள். நன்றி. நம்முடைய நேயர்களுக்கு மீண்டும் சொல்கிறோம், 2838 9871 இந்த எண்ணில் பெண் நேயர்கள் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
1: நீங்க
0: இந்த கடைசி வார்த்தை போல என்று முடிகிற ஏதாவது இன்னொரு பழமொழி சொல்லுங்களேன் பாப்போம். இப்ப நம்முடைய ஒரு ஐயா, ஒரு நம்முடைய நேயர் ஒருவர் வந்தாங்க. அவங்க வந்து பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் சொல்லலாம். வேற ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, நீங்க வந்து எல்லாரும் நிறைய பேரை பிட் அடிக்கிறதுக்கெல்லாம் பின்னாடி வச்சிருக்கீங்க போலவே. ஆனா சந்தோஷமா இருக்குங்க, ஒரு நிகழ்ச்சியில எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: இது பசங்களுக்கு வந்து தெரியணும் மேம். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் நம்ம பழமொழி எல்லாம் அவ்வளவா தெரியறது இல்ல.
0: நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இதுலயும் வந்து இப்ப நம்முடைய இன்னொரு நேயர் சொன்னாங்க பாத்தீங்களா, இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப திரைப்பட மோகத்துல இருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஆகையினால ஏதாவது சொல்லணும்னா கூட அந்த திரைப்படங்கள்ல இருந்து சொல்லுகிறோமே தவிர நம்முடைய பழமையை விட்டு விடுகிறோம். நன்றி. இதை நீங்க வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: ஆடியோ ஒய்ந்த மம்பரம் போல, எகிர வீட்டை அவிக்கின்ற கிணற வெட்ட நாள் போட்டது போல, கும்பிட்ட கோயில் தலைமையில் ஊழ்ந்தது போல, அரிசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல, இதெல்லாம் சொல்லுவாங்க மேடம். கேவலமா சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு ஒரு கில நம்ம நடைமுறை யூஸ் பண்றது.
0: உங்க பேர் சொல்லலையே
5: மேடம். நான் ரேவதி ஸ்ரீராம். என் ஒய்ஃப் பிசிக்கலி சேலஞ்ச் மேடம், அதனால அவளுக்கு கோசம் நான் பேசுறேன் மேடம். செஸ் போனது வேற ஒண்ணு. நல்லா இருக்கு மேடம் உங்க ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள் மேடம்.
0: ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, இன்னொரு போலவே சொல்லலையே. சூப்பரா சொன்னீங்க, இன்னும் ஒரு போல சொல்லலையே.
5: கும்பிட்ட கோயில் தலைமையில் இடையிலிருந்தது போல சொல்லலாம்.
0: சரி, இன்னொன்னு சொல்றேன், மீன் போல.
5: இது புதுசா செஞ்சுக்கணும்.
0: அப்படியா, மீன் போலன்னு முடியாது தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் ஐயா நான், நீங்க ரொம்ப சூப்பர். ஒன்னு கேட்டா மூணு தரீங்க பாத்தீங்களா, சூப்பர். நன்றி பங்கேற்றதற்கு. உங்க மனைவியும் ரசிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்புறோம். நன்றி.
5: என்னங்க, ஒருத்தர் கஷ்டமா கேடும் சொன்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து சொல்லிட்டாங்களே, யாரையும் நம்ம குறைச்சு மதிப்பிட கூடாது மேடம்.
0: நன்றி பங்கேற்றதற்கு.
5: நம்ம வந்து கெட்டிக்கான நினைக்கிறேன், அப்பதான் நல்லது.
0: நன்றி, நன்றி.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்கம்மா?
1: மேடம், சென்னையில இருந்து தாம்பரத்துல இருந்து பேசுறோம் மேடம்.
0: அம்மா, உங்க பேரு?
1: என் பேர் கலா.
0: குறைந்தபட்சம் சனி ஞாயிறுலயாவது கேட்பதற்கு முயற்சி செய்யுங்க, சரியா? இப்ப சொல்லுங்க, நம்ம இப்ப போலன்னு முடியறத கேட்டோம். நம்முடைய முந்தைய நேயர் வந்து எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 3-4 பழமொழியை சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க.
1: வரும்போது
0: நம்மளால பேச முடியாது, அவ்வளவுதான். மீன் போல என்று முடிகிற பழமொழி. பரவாயில்லம்மா, ஆனால் நீங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்க முயற்சி செய்யுங்க, சரியா?
1: நன்றி.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: நான் ரெட்டிஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய் பண்ணி சார்.
0: ஹயாத் பாஷா யாக், என்ன சொல்லுங்க? அது மீன் போல என்று முடிகிற பழமொழி.
2: முதல் லைன் சொல்லுங்க மேடம்.
0: முதல் லைன் நான் சொல்லிட்டேனா என்னங்க? இது என்ன விளையாட்டா? இல்லைன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா எல்லாத்துக்கும்?
2: நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணு நினைச்சா அது அவரு சொல்லிட்டாரு, முன்னால வந்த நண்பரு.
0: ஐயா, இது உங்களுக்கு தெரியும், நீங்க யோசிச்சு பாருங்க.
2: நூலை போல பிள்ளைன கூட போலன்னு
0: வரல. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். மீன் போல அப்படின்னு என்ன முடியும்? நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நேயர்கள் லைன்ல வந்தீங்கன்னா பேசுங்க, நிகழ்ச்சி இல்லைன்னா நல்லா இருக்காதுங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியிலிருந்து.
0: சரஸ்வதி அம்மா, இதை நீங்க சொல்றீங்களா?
3: எதுங்க?
0: மீன் போல என்று முடிகிற பழமொழி.
3: கழுவுற மீன்ல நழுவுற மீன் போல.
0: கழுவுற மீன்ல நழுவுற மீன் போல. கழுவுற மீன்ல நழுவுற மீனா, கழுவுற நீர்ல நழுவுற மீனா? நன்றி பங்கேற்றதற்கு.
3: எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டுதான். நீங்க சொன்ன மீன்னு சொன்னதுனால எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு.
0: சூப்பரா சொன்னீங்க. அப்ப பாருங்க, போலன்னு முடியறதுல கிட்டத்தட்ட 6-7 பழமொழிகள் நம்ம நேயர்களே சொல்லியாச்சு, கரெக்டா? நன்றி அம்மா பங்கேற்றதற்கு. நிலையத்தில் நேரம் 9:30.
4: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களா இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாம, சத்தம் இல்லாம, அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: இப்போ நம்முடைய நிகழ்ச்சியை வந்து, இது வந்து ஃபோனின் நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியலைன்னா கூட ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இதுதாங்க அந்த ஆர்வம். நம்ம யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, இதை வந்து எம் ரவிச்சந்திரன், வலங்கைமான் துரை இவங்கள்லாம் போட்டிருக்காங்க. வீரராகவன் நமக்கு வந்து ஒரு சின்ன வாழ்த்து மாதிரி அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், பிரபாகரன், கமலா வரதன் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜ், சுந்தர பெருமாள் கோயில், அவங்க வந்து பெண் நேயர் தொடர்பு நேரில் ஒரு ஆண் நேயர் பேசிட்டு போயிட்டார், அதை அவரிடம் சொல்லலாமே அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுங்க, நம்ம ஒரு ஒழுங்காக வைக்கணும்னு பார்க்குறோம். நம்முடைய நேயர்கள் ஒத்துழைத்தால் ரொம்ப நல்லது, இல்லையா? ஆகையினால மீண்டும் சொல்லுகிறோம், 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், பழமொழி பாடல்கள் வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆமாங்க, முதல் பாடல் அப்படித்தான் வச்சோம்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை.

அடுத்ததும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். உங்களுக்கும் அது மாதிரியான பழமொழி பாடல்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்களேன். முடிந்தால், நேரம் அனுமதித்தால் அந்த பாடலில் எது நல்ல பாடலோ அதை வழங்கிடலாம். ஏழு கிணறு அபுதாகிர் வாழ்த்துக்கள், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள், ஹரிஹரன் கிட்டாதாயின் வெட்டன மர என்பது என்ற பழமொழி உங்கள் நிகழ்ச்சிக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து நிறைய இந்த பாருங்கள், நீங்கள் வந்து எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த பழமொழியை நான் எப்படிங்க கேட்க முடியும்? ஹரிஹரன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் பழமொழிகள் சூப்பர். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவிபாடும். அவங்க திருப்பியும் ஹரிஹரன் அதையே போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம், சாது மிரண்டால் காது கொள்ளாது. ஏங்க, நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நீங்கள் முதல்லையே சொல்லிடக்கூடாது, சரியா? இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஹரிஹரன், ஆடி ஆடி ஓய்ந்த பம்பரம் போல. பாருங்கள் எத்தனை பழமொழிகள், எத்தனை பழமொழிகள். அதுக்கடுத்தது சிவன் அருண், மற்றவர்களை குறை சொல்லும் நேயர் திரும்ப பேச வருவது சரியா என்று யோசியுங்கள். நேயர்களே, நம்ம எல்லாருமே வந்து ஒரு முறை வருவோம் நிகழ்ச்சியில், எல்லாரும் எத்தனை முறை வரீங்களாம் கணக்கெடுத்துட்டுக்க முடியாது. இதெல்லாம் நமக்கான ஒழுங்குமுறைகள். அதுவும் விவித் பாரதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக பங்கேற்பாங்க, அதுதான் நம்முடைய பண்பு. நாம் அப்படித்தான் என்றைக்குமே நடந்துட்டுருக்கோம், இனியும் அப்படி தான் நடப்போம். ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா, மறைந்த பழமொழிகளை ஞாபகப்படுத்துகிறீர்கள். முத்துமாரி, அவங்க வந்து கலக்கலரங்கம் அருமை. ரங்கராஜன், அவங்களும் அருமை. நடராஜன் சுப்பையா புத்தகரம் கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இது வந்து மெய் சிலிர்க்க வைக்கிறது, பாட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்னும் சொல்கிறோங்க, திருப்பியும் உங்களுக்கு இந்த மாதிரி பழமொழிகள் வருகிற பாடல்கள் ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க, நம்மளால் முடிந்தால் நிச்சயமாக வழங்கலாம்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி ஐயா, உங்களுக்காக சொல்லலாமா?
1: என்ன
0: சொல்லலாம்? பருந்தாகுமா?
1: ஊர்க்குருவி பருந்தாகுமா?
0: கரெக்டா சொல்லணும்.
1: உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி.
0: சூப்பர் சூப்பர், நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ,
0: எங்க இருந்துமா?
2: கும்பகோணம்.
0: சரி, உங்களுக்கான சொல்லாமா? அம்மா, முன்னே என்று முடிகிற ஒரு பழமொழி. முன்னே என்று முடிகிற ஒரு பழமொழி. ரொம்ப ரொம்ப சுலபமான பழமொழி இது, எல்லோரும் சொல்லுகிற பழமொழி. பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா, கேட்டீங்களா? காலக்கிட்டீங்க போங்க. சூப்பர், நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். நேயர்களே, நம்ம மீண்டும் சொல்லுகிறோம், நீங்கள் லைனில் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் செய்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய தரமே குறைஞ்சி போயிடும். ஆகையினால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க? சரி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? குளப்பாக்கம் வெங்கடேசன். ஓகே, உங்களுக்காக சொல்லுவோமா? தெளியும், தெளியும், தெளியும். தெளியும், தெளியும், தெரியும் இல்லை, தெளியும். தேளி லி லகரம்.
4: சொல்லுங்க மேடம்.
0: என்னங்க?
4: நன்றி.
0: இது வந்து நீங்கள் யாருமே வந்து இது ரொம்ப ஐயோ நமக்கு தெரியலன்னா நினைக்காதீங்க, எல்லாருக்கும் எல்லா பழமொழியும் தெரியும். அந்த ஃபோனில் வரும்போது நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
5: வணக்கம்மா, திருவிட்டூர் பத்மாவதிமா.
0: பத்மாவதி, நல்லா இருக்கோம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறோம்மா.
0: அம்மா, இந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமாம்மா?
5: பழமொழி சொல்லுங்க பாப்போம். தெரியும், சொல்லுங்க.
0: சொல்லட்டுமா? தெளியும் அப்படின்னு முடியும்மா. தெளியும், தெளியும், தெளியும். தண்ணி வந்து தெளிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த தெளியும். உங்களுக்கான இந்த

0: நிச்சயமா உங்களுக்கு தெரியும்.
1: தெரியுமா?
0: கண்டிப்பா தெரியும். பரவாயில்ல, நீங்க போனை வச்சுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? நன்றி அம்மா. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம், நான் பாபு கோதண்டராமன், அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க.
0: அம்பத்தூர்ல இருந்து நீங்க சொல்லுங்க.
2: ஆமாங்க,
0: கேட்டீங்களா?
2: மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு அளிச்சிடலாம். உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்குது, சிறப்பா இருக்குது. எல்லா நிகழ்ச்சியும் நான் கேட்டுட்டு வருவேன். இன்னைக்குதான் லைன் கிடைச்சிது, ஆனா எனக்கு பழமொழி தெரியல.
0: பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, நீங்க சொல்லுங்க. இத
3: சொல்லுங்க மேடம். என்ன?
0: தெளியும் அப்படின்னு முடிகிற பழமொழி.
3: என்ன மேடம்?
0: தெளியும், தெளியும், தண்ணி தெளிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த தெளியும்.
3: பட்டாளம் தெரியும் ஒரு மேடம், அதாவது
0: தெரியும் இல்லைங்க, தெளியும்
3: பட்டாளம் தெரியும்,
0: அது தெரியுங்க. தெளியும் லகரம். பரவாயில்லைங்க, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம், பழையப்பட்டிலிருந்து ஹரி.
0: ஹரி ஐயா சொல்லுங்க, இது தெரியுமா உங்களுக்கு?
4: எத்தை தின்றால் பித்தம் தெளியும்.
0: கலக்கிட்டீங்க, கலக்கிட்டீங்க. வாங்க, நன்றி
4: மேடம். இது வந்து இப்ப நீங்க பேசுறது ஜென்ஸ் குண்டானது.
0: என்னங்க
4: இப்ப பேசுறது? ஜென்ஸ் குண்டான லைன்.
0: ஆமாங்க,
4: லாஸ்ட் டைம் வந்தவர்
0: இல்ல. இருக்கட்டும் ஐயா, சரி, நம்ம சொல்றோம், அவங்க செய்யறதில்லை, செய்ய நம்ம பரவாயில்ல, விட்டுருங்க. இதை வந்து நம்ம எதுவும் குறையாலாம் சொல்வதற்கெல்லாம் இல்லைங்க. நம்ம எல்லா மகளிர் நேயர்களும் பங்கேற்கட்டுமே என்கிற ஒரு எண்ணத்தில், ஆண் நேயர்கள் பெண் நேயர்கள்னு வச்சா எல்லாரும் பங்கேற்கலாம் என்கிற எண்ணத்தில் செய்கிறோம். அதை நீங்கள் பின்பற்றினால் மிக்க மகிழ்ச்சி, அவ்வளவுதான். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
5: ஹலோ.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
5: ஹேமலதா பேசுறேன்.
0: எங்க இருந்துமா?
5: மதுரவாயல்.
0: மதுரவாயல் ஹேமலதா, அதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க இல்லையா?
5: இல்ல இல்ல, நான் பேச வந்தது
0: இன்னைக்குதான். பேசுறீங்களா?
5: ஆமா.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு முதன் முறையாக பங்கேற்றிருக்கீங்க. சரி, உங்களுக்கான கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையாம்மா?
5: மேய்த்து தெளியாத மாடு தேய்த்து தெளியும்.
0: சொல்லுங்க.
5: ஹலோ
0: சொல்லுங்க.
5: மேய்த்து தெளியாத மாடு தேய்த்து தெளியும்.
0: ஓ, இது எனக்கு தெரியாதுங்க, இந்த பழமொழி. சூப்பர்,
5: இதுதானே கேட்டுட்டு இருக்காங்க.
0: நான் இப்ப தெளியும்னு கேட்டேன், ஆனா நான் சொன்னது வந்து எதை தின்னால் பித்தம் தெளியும், அந்த பழமொழியை நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லிருக்கீங்க, இதுக்கு அர்த்தம் தெரியுமா அம்மா உங்களுக்கு? நீங்க சொல்றதுக்கு
5: கேள்விப்பட்டிருக்கீங்க.
0: சூப்பர் சூப்பர், ஓகே. உங்களுக்கானது அது வந்து சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க சொன்னது ரொம்ப நல்லதம்மா, நன்றி. உங்களுக்கான ஒரு வார்த்தையை சொல்லலாமா? படும், படும் என்று முடிகிற பழமொழி. படும் தெரியல, ஆனா இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரியா? நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழ். சொல்லுங்க. அது வந்து இருங்க இருங்க, நீங்க சொன்னது சரி, பட்ட இடத்துல படும், ஆனா அது முடியறதுக்கு இன்னும் இருக்கு. கெட்ட குடியே கெடும் அப்படிங்கறதும் முடியும் அது. ஆனா நான் சொன்னது படும்னு முடிகிற பழமொழி. ஆனா பரவாயில்லைங்க, ஒவ்வொருத்தரும் விதவிதமா யோசிக்கிறீங்க. நான் சொல்லுவது படும் என்று முடிகிற பழமொழி. பரவாயில்ல, இது உங்களுக்கு தெரியும் நிச்சயமா. யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா ஐயா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க? லைன்ல தான் இருக்கீங்க. சரி, வணக்கம், விவித் பாரதி தமிழ். உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும். யாருமா, யாரையா பேசுறீங்க? நல்லா இருக்கும் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கமா
0: ஐயா. நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
6: இல்ல, அது நாங்க பேசி ஒரு வாரம் ஆகுது.
0: சரி, நீங்க பேசிருக்கீங்க, ஓகே. சொல்லுங்க ஐயா, இது உங்களுக்கு தெரியுமா?
6: என்னமா படுங்களா?
0: ஆ, படும்.
6: படும்.
0: ஆ, ரொம்ப சுலபம்.
6: படும். ஆ, படுங்கள் சொல்லும்போது படுமாமா, அதாவது ஒரு ஒரு அலுவலகத்துக்கு போறோம், அந்த இடத்துல படும்.
0: பழமொழி சொல்லணும். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா?
6: பேசுங்கம்மா.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
7: ஹலோ.
0: வணக்கம், யாரு பேச?

0: என்ன
1: பேரு?
0: சகுந்தலா
1: அம்மா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? பேசுனீங்க, சரி, இது ரெண்டாவது முறை, பரவாயில்ல. உங்களுக்கான நீங்க இந்த கேட்டீங்களாமா, படும் அப்படின்னு முடிகிற பழமொழி உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிக்க முடியுமா பாக்குறீங்களா? கல்லடி படும்.
0: கல்லடி பார்த்தாலும் கல்லடி படக்கூடாது.
1: நான் சொன்னது படும் என்று முடிகிற பழமொழி. நீங்க என்ன சொன்னீங்க? கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாது அப்படின்னு கூடாதுன்னு முடிகிற பழமொழியே சொல்லி இருக்கீங்க. பரவாயில்லம்மா, இருந்தாலும் பங்கேற்றதற்கு நன்றி.
0: நன்றிம்மா.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: பிரமீளாமா
1: சொல்லுங்க.
2: காய்த்த மரத்திலேயே கல்லடி படும்.
1: சூப்பர், அவ்வளவுதான், காய்த்த மரம் தான் கல்லடி படும் இல்லையா? நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றி மேடம்.
1: நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில வந்து நாம எதை முயற்சி செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது பல விதமான பழமொழிகள் நம்முடைய முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அவங்க எத்தனையோ பழமொழிகளை சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பழமொழிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கூட நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், இது உண்மை. அந்த பழமொழிகளுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும், ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ செய்கிறோமா அப்படின்னு தெரியலை. ஆகையினால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பழமொழிகளை இப்பொழுதாவது குழந்தைகள் மத்தியில், எப்பவுமே இந்த திரைப்படத்தில் இருக்கிற வசனங்களை சொல்லாமல், நமக்குன்னு இருக்குங்க நிறைய, நம்மளுடைய பாரம்பரியம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. ஆகையினால இந்த பழமொழிகளை நம்முடைய வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கோம். நம்முடைய நேயர்கள் ஃபோன் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்லேயும் அவங்க கடகடன் போட்டுகிட்டே இருக்காங்க. குறுக்குப்பேட்டை முத்துமாரி அவங்க வந்து பொன்னுமணி படத்தில் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் பொண்ணையா, அந்த பாடல் நம்ம இப்போ வழங்கினோம் நான் நினைக்கிறேன், அந்த பாடம் வழங்கலையோ ஞாபகம். சரி, அதுக்கடுத்தது தாய் எட்ட இருங்க, நீங்கள் வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை சொல்லறதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தலை, சரியா? சுகுணா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி பாடத்தில் கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா. நிறைய சூப்பராக சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்து மாநிலி தேவி இவங்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் பதில் சொல்லியிருக்காங்க. சுகுணா, ரெட் ஹில்ஸ், ஹயாத் பாஷா, மீரா வெங்கட்ராமன், சிவன் அருண், சுகுணா, நடராஜன் சுப்பையா புத்தகரம், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து இந்த பாடல் அவங்க சொல்லியிருக்கிற பாடல் கூட நாம் முடிந்தால் நிச்சயமாக வழங்கலாம். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த பாடல் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடித்த பாடல் இல்லையா? சரி, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க சொன்ன அந்த பாடலையே வழங்கிடலாம். அவங்க ஆனைக்கொரு காலம் வந்தால் பாடல் அப்படி ஒரு பாடல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து சவாலே சமாளி திரைப்படத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடலை கேட்டுருவோமே இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவே கேட்டுருவோம், சரியா? Thank you.

0: நம்முடைய நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது பழமொழிகள், இன்றைக்கி நிறைய பழமொழிகள் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 15 பழமொழிகளாவது நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த பழமொழிகளை தயவு செய்து உங்கள் வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. நம்முடைய நேயர் வந்தார், என்னாச்சு? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: இனி காலை வணக்கம்.
0: யார்?

0: பேசுறீங்க ஐயா?
1: இனிய காலை வணக்கம் சகோதரி, கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: ஐயா, அதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க இல்லையா?
1: எல்லாருக்கும்
0: தெரியும் அது.
1: கோலம், கோவில், கோவில் இல்லாத இடம் குளம்.
0: பரவாயில்ல, பரவாயில்ல.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்கம்மா?
1: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி அம்மா சொல்லுங்க. கோலம் என்று முடிகிற
1: காட்சி கொண்டதே கோலம்.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: கண்டதே காட்சி கொண்டதே கோலம்.
0: சூப்பர், நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: ஐயா, உங்களுக்கானது போகுமா என்று முடிகிற பழமொழி.
3: என்னமா சொல்லுங்க?
0: போகுமா
3: போகுமா
0: போகுமா போகுமா. சரி, இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றேன். காரம் போகுமா. என்னங்க?
3: இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றேன்.
0: காரம் போகுமா. நிகழ்ச்சியில வந்து பழமொழிகள், அதன் பழமொழிகளுடைய கடைசி வார்த்தையை சொல்லி உங்களால அந்த பழமொழிகளை கண்டுபிடிக்க முடிகிறதா அப்படின்னு நாம நிச்சயமா முயற்சி செய்தோம். நான் மட்டும் முயற்சி செய்யலைங்க, நீங்க தான் அழகழகா அந்த பழமொழிகள் எல்லாம் சொன்னீங்க. நம்முடைய நேயர்கள் பலர் வந்து இங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்த, அதுவும் சுகுணா, அவங்க வந்து பல பாடல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. எந்தெந்த பாடல்லாம் பழமொழிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னுட்டு எல்லோருமே வந்து இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக, பங்கு பெறாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக ரசித்திருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறோம். நிலையத்தில் நேரம் 9:59:15. மீண்டும் 12 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். சரியா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் சபாஷ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:40. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: இந்த 1 மணி நேரமும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சின்ன சின்ன சிட்டுக்கள், சிறுவர் சிறுமியர் பங்கு பெறும் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன தலைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் வந்து 80வது சுதந்திர தினம் தொடர்பான குழந்தைகளுடைய பதிவுகள் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். வெயில் என்ற திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கைலாஷ் காயர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு, பிரசன்னா ராவ் குழுவினர் பாடிய பாடல் இது. பாடல் நா முத்துக்குமார். நேரம் இப்பொழுது 10:07:05. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்றைய சின்ன சின்ன சிட்டுக்கள்

0: நிகழ்ச்சியுடைய தலைப்பு வந்து 80வது சுதந்திர தினம் தொடர்பாக நம்மளுடைய மழலைகள் வந்து நிறைய பதிவுகளை அவங்களுடைய பள்ளிகளில் வந்து நிறைய தகவல்கள்லாம் வந்து சேகரிச்சிருப்பாங்க. நிறைய விருந்தினர்கள்லாம் வந்திருப்பாங்க இந்த நிகழ்ச்சி தொடர்பாக. அவங்களுக்கு அதில் கவர்ந்த என்ன ஒரு தகவல்கள்லாம் அவங்க சேகரித்தாங்க, என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்றதை பற்றி நம்ம மழலைகள் வந்து தொடர்ந்து சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் குழந்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம்.
1: வணக்கம், என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் பழங்குடியின மக்கள் பற்றி கூறப்போகிறேன்.

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்மிதா. உலர்கோவில் திருமலசை. இன்றைய தலைப்பு 80வது சுதந்திர தினம். சுதந்திர தினம் என்பது விடுமுறை நாள் அல்ல. நம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நன்றியுடன் நினைக்கும் நாள். அவர்களின் தியாகத்தால் தான் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கின்றோம், படிக்கின்றோம், நம் கனவுகளை நினைவாக்க முயல்கின்றோம். நம் நாட்டை நேசித்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து நல்ல குடிமக்களாக வளர்ந்தே அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. ஜெய்ஹிந்த். வாய்ப்பளித்த விழுப்புரத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.
1: திருமழிசையிலிருந்து குழந்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச தகவல்கள் வந்து இது வந்து விடுமுறை நாட்கள் அல்ல, நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளை வந்து நம்ம அனுசரிச்சிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு பதிவுகளும் கொடுத்தாங்க. நம்ம கூடுதல் சில இந்தியாவுடைய நம்மளுடைய என்னென்ன தரைப்படை கப்பற்படையெல்லாம் இருக்கு இல்லையா, முக்கியமான பிரிவுகள், அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பு, அதை பற்றியெல்லாம் நம்ம நடுநடையில் நிகழ்ச்சியிடையே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவின் முப்படைகள் வந்து பாதுகாப்பு படைகள் சொல்லலாம். நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக வந்து இந்த மூன்று விதமான படைப்பிரிவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தரைப்படை வந்து இந்தியன் ஆர்மின்னு சொல்லுவாங்க, கப்பற்படை வந்து இந்தியன் நேவின்னு சொல்லுவாங்க, வான்படை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நிறைய மழலைகள் வந்து அவங்களுடைய சுதந்திர போராட்டம் தொடர்பாக பள்ளிகளில் பங்கேற்ற சில தகவல்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று காலை 11 மணிக்கு அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் என்றும் இனியவையாக கேட்டு ரசிக்கலாம்.

கபிலன் இயற்றிய பாடல் இது. அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் உதித் நாராயணன் ஸ்ருதி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:15:55. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியெலாம் இணைஞ்சிட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 நிறைய மழலைகள் வந்து அவங்களுக்கு தெரிந்த சுதந்திர தினம் தொடர்பான தகவல்கள்லாம் நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, முப்படைகளின் பிரிவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய தலைமை பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தான் இதனுடைய தலைமை தளபதி ஆவார். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து அந்தந்த படைகளுக்கு தனியாக தமிழ் தலைமை தளபதி வந்து ஒருங்கிணைப்பாளராக இருப்பாங்க. இந்திய தரைப்படை நாட்டின் நில எல்லைகளை பாதுகாக்கும் முதன்மை படையாகும், எல்லையோரங்களில் இருப்பாங்க. கப்பற்படை நாட்டின் கடல் எல்லைகளையும் கடற்கரைகளையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு வந்து இந்திய கடற்படைக்கு வந்து உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விமானப்படை, வான்வழி, நாட்டின் வான்வெளியை பாதுகாக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வான்படைன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். அடுத்தடுத்த குழந்தைகளுடைய ஒலிநாடாக்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ஒவ்வொன்றா தொடர்ந்து கேட்க போகிறோம்.

0: இசையில் அழகி என்ற திரைப்படத்திற்காக பழனி பாரதி இயற்றி பவதாரணி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 10:22:30.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है
2: ऐसा बोलो ना
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण
0: அடுத்து வர குழந்தை வந்து சுதந்திர தினம் தொடர்பாக என்ன மாதிரியான தகவல்கள் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்கன்றது கேட்போம் வாங்க.
4: திருமேசர் தோகிதரசன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 1947 அன்று கிடைத்த சுதந்திரம் நமக்கு மிகப்பெரிய வரம். இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை. காந்திஜி, நேதாஜி, பகத்சிங், வஉசி, பாரதியார் போன்ற பல எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தால் கிடைத்தது. அவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்து நமக்கு சுதந்திர காற்றை பெற்று தந்தனர். நாம் நாடு அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறது. 2047 இந்தியாவை ஓர் முழுமையான வளர்ந்த நாடாக மாற்ற நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். வாய்ப்பளித்த விருதுபாதைக்கு நன்றி. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: பல துறைகளில் வந்து நம்ம வந்து தன்னிறைவு பெறுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி நாகராஜ் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக சுதந்திர தினம் தொடர்பான தகவல்கள்லாம் வந்து சேகரித்து நமக்காக சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலோடு தொடர்ந்து அடுத்தடுத்த குழந்தைகளுடைய தகவல்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து விஜய் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் மாஸ்டர் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய தலைப்பு வந்து 80வது சுதந்திர தினம் தொடர்பான தகவல்களில் குழந்தைகள் வந்து ரொம்ப அழகழகான அவங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அடுத்து நம்ம கூடுதல் தகவல்கள்லாம் என்ன தெரிஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆயுதப்படைக்கு பல துணைப்படை அமைப்புகள், அதாவது அசாம் ரைபிள்ஸ் மற்றும் சிறப்பு எல்லை பாதுகாப்பு படை சேவைகள் இடையே இந்த உளவுத்துறையும் வந்து துணை நிற்கிறதுல ஒரு தகவலை நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இந்திய ஆயுதப்படை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையின் கீழெலாம் வந்து இது நேரடியாக வந்து செயல்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய இராணுவம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.3 மில்லியன் ஊழியர்கள் வந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான ஆயுதப்படையாக, உலகின் மிக 3வது பெரிய இராணுவ சக்தியாக வந்து இந்தியா வந்து திகழ்ந்துட்டுருக்குன்ற தகவலை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இந்திய ஆயுதப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பல வீரர்கள் வந்து இன்னமும் நமக்காக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சேவையாற்றிட்டுருக்காங்க. நாட்டிற்கு சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பாங்கோடு இந்திய இராணுவமே உலகின் மிக பெரிய ஆயுதங்களை வந்து இறக்குமதி செய்யும் நாடாக, பல வெளிநாடுகளிலிருந்து ஒரு காலகட்டங்களில் வந்து அதற்குண்டான தளவாடங்கள்லாம் வந்து உபகரணங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த காலகட்டங்கள்லாம் போயிட்டு இப்போ வந்து தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள்லாம் வந்து மற்ற ஆசியாவில் அல்லது ஆப்பிரிக்கா யூரோப் கண்ட்ரிகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்தியா வந்து திகழ்ந்துட்டுருக்குது. முன்னதாக வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, பல்வேறு துறைகளில் நம்ம வந்து முன்னேறிட்டே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வாங்க நம்ம வந்து அடுத்தடுத்த தகவல்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு குழந்தை வந்து நமக்காக தயாராக காத்துட்ருக்காங்க. என்னுடைய பதிவுகளும் கொஞ்சம் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிட்டில் மாஸ்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரைப்படம்.

பாடல்கள் இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் சின்ன சின்ன சிட்டுக்கள்.

மைடியர் பூதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். டி இமான் இசையில் பென்னி தயால் குழுவினர் பாடியது. பாடல் யுகபாரதி. நேரம் 10:37:25.

0: நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள், மேலப்பீடுதையாளன், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி ஆரம்பமே அமர்க்கலமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து தஞ்சையிலிருந்து பிரகாஷ்குமரன், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி வந்து குழந்தைகளின் பதிவுகள் மிகவும் அருமையாக உள்ளது, குழந்தைகளின் குரல்களின் பதிவுகள் அனுப்ப அதனுடைய இணைப்புடைய எண்ணை வந்து அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய ஞாயிறு காலை வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறார்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற டெலகிராம் ஐடியில் நீங்கள் அனுப்பலாம். அதனுடைய லிங்க்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9444001023 என்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கதிரவன் நிகழ்ச்சிகள் மிகவும் அருமை, தொடர்ந்து கேட்டு வருகிறோம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மழலையர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், இனிய காலை வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார், சின்ன சின்ன சிட்டுக்கள் வந்து அழகாக ஒரு பிக்சர் போட்டு அனுப்பியிருக்காங்க. சிவராம் நாகராஜன், இந்த அட்டகாசமான காலை வணக்கம் நிகழ்ச்சி, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் தேசபக்தி நிறைந்த இந்த தலைப்பு வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருக்குது, குழந்தைகள் வந்து அதனுடைய பதிவுகளும் ரொம்ப கேட்பதற்கு இனிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுடைய முகநூல் பதிவுகளை வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் வந்து தயாரிக்கக்கூடிய அடுத்த மழலை யாருன்றதை பார்ப்போம்.
1: வணக்கம், என் பேர் ஜிதேந்திரன், யூகேஜி பிசிஎஸ்எம் படிக்கிறேன். நேற்று நம்ம இந்தியாவுக்கு ஒரு மகத்தான நாள், நம்ம நாட்டில் இன்மனாவு சுதந்திரம் இதம் நாம ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருக்கும் போது பல பல தலைவர்களை இழுச்சி நிதி பேசினார், பல போராட்ட வீரர்கள் தாகினார். இன்று நாம சுதந்திர இந்தியாவை நம்ம வாழ்கிறோம். சில முக்கியமான பெயர்கள் சொல்லட்டுமா? சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், வேலு நாச்சியார், பாவுஷி, இவங்கெல்லாம் சுதந்திரத்தாக போனாங்க. அன்று நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை இன்று காப்பது நாலு வீரங்கள் தான். எல்லா ராணுவ வீரர்களை நாம் தலைவர்களும். நேற்றுக்குள்ளேற்றம் பார்த்தீங்களா? அல்ல, ஒரு வித்தியாசத்துக்கு தெரியுமா? சுதந்திரன்ற தங்கு
2: பறக்கும் கொடி கீழே இருந்து மேலே ஏற்றப்படும். யார் ஏற்றுவாங்க? பெருமை ஏற்றுவாங்க. அது சுதந்திர இந்தியாவை குறிக்கும். குடியரசு தினத்திலிருந்து மடிச்சிருக்கும் கொடி திறக்கப்படும். யாரால? குடியரசு தலைவரால. அது குடியரசு ஆசையை குறைக்கும். எவ்வளவு அழகான அட்டோல நம்ம தேசிய கொடியோட நிறங்களிலும் ஒரு அர்த்தம் இருக்கு.
1: காவிரம் தைரியத்தையும் தாகையும் குறிக்கும். வெள்ளை நிறம் அமைதியை நேரமே தூய்மை குறிக்கும். பச்சை நிறம் நம்பிக்கை வளர்ச்சி நடுவில் இருக்கும் அசோகா சக்கரம் தன்மத்தை குறிக்கும். அதில் இருக்கும் 24 முழுகள் 24 மகங்களை குறிக்கும். சரி, நேற்று குடியரசு பேச மூடி தாத்தா என்ன சொன்னாரு? இந்தியாவை ரொம்ப பெரிய நாடாவது சொன்னாரு. நம்ம நாட்டிலே எல்லாருக்கும் தயாரிப்பிக்க சொன்னாரு. அதுக்கு எல்லாரும் கை குறித்து உரைக்கணும்னு சொன்னாரு. அடுத்து நம்ம சிஎம் மாமா என்ன சொல்றாரு? யாருக்கும் பயப்படாம ஒண்ணு இல்லாம நவலகலா எல்லாத்துக்கும் அன்பா மாணவர்தான் உண்மையான சுதந்திரம். நம்ம தமிழ்நாட்டோட நலத்துக்காகவும் மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொன்னாரு. நன்றி, வணக்கம். இந்தியன் தேசம் இது, நத்தம் சிந்திய தேசம் இது, தாய்மொழி குடி தாய்மொழி குடி சொல்லுங்க ஜெயஹே.

எவ்வளோ மேக்ஸிமமான தகவல்கள்லாம் வந்து நமக்கு சொல்லணுமோ வந்து யூகேஜி படிக்கக்கூடிய இந்த ஜிதேந்திரியன் வந்து ரொம்ப அழகாக நிறைய தகவல்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்திய இராணுவம் பற்றியும் அதனுடைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம தொடர்ந்து கேட்போம். நேயர்களே, நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற டெலகிராம் ஐடிக்கும் அனுப்பலாம். வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா 9444001023 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்ந்து அனுப்பலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இல் சின்ன சின்ன சிட்டுக்கள்.

தாமரை இயற்றிய பாடல் கேட்டும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் என்னை அறிந்தால் என்ற திரைப்படத்திற்காக பென்னி தயால் மகாதி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:48:25. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. 80வது சுதந்திர தினம் தொடர்பான தகவல்களில் வந்து குழந்தைகள் நிறைய தகவல்களை நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. கூடுதல் தகவல் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய கடற்படை பற்றி நம்ம சிலலாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய இராணுவத்தையுடைய கடற்படையுடைய ஒரு பிரிவு தான் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1200 கடல் செயல் வீரர்கள், 7000 பணியாளர்கள், 1000 இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் உட்பட மொத்தம் வந்து 58,350 பேர் இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. உலகிலேயே மிகப்பெரிய கடற்படைகளில் இந்திய கடற்படையும் ஒன்றுனே சொல்லலாம். நம்ம குழந்தைகள்லாம் நிறைய தகவல்கள் சொன்ன மாதிரி இந்திய கடற்படையும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை ஒரு கடற்படையாக வந்து இன்றைக்கி செயல்பட்டுருக்குது. சரி, நம்ம நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் வந்து பார்ப்போம்.

சூளையிலிருந்து ரீஜா மனோகரன். இனிய காலை வணக்கம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து மழலைகளுடைய குரல்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் சுதந்திர தினம் தொடர்பான தகவல்கள் சொல்லும் பொழுது இன்னும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தாகரம். சின்ன சின்ன சிட்டுக்கள் வந்து இந்த 80வது சுதந்திர தினத்தில் வந்து அவங்களுடைய தகவல்களை கொடுத்தது மிகவும் அருமை, அற்புதம், பிரமாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல், நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல்கள் அனைத்துமே அருமை. நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மழலைகள், குழந்தைகள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நடராஜன் சுப்பையா புத்தாகரம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய தங்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் சார். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். மழலைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டு குட்டீஸ்கள் இருவரும் இணைந்து இந்த தொகுப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாக நன்றின்னு சொல்லிக்கிறோம். அடுத்தது வீரராகவன், சுதந்திர தின விழா குறித்து சுதந்திரமாக பதிவு செய்த மழலைகளின் மொழி சொற்கள், மாணிக்கமாக வந்த இரத்தின சொற்கள், மகிழ வைத்த பதக்கங்கள், மனதில் நிலைத்த சிறு சிற்பங்கள், நன்றி. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து பதிவு அனுப்பியிருக்காங்க. பிரபாகரன், 80வது சுதந்திர தினத்தை பற்றிய நமது மழலைகளின் இனிய குரலில் விரிவாக கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. இதனுடன் கூடுதல் தகவல்களாக இடம்பெற்ற நமது நாட்டின் முப்படைகளை பற்றிய தகவல்களும் தொகுப்பும் சிறப்பு, அற்புதமாக இருந்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இன்னொரு பதிவும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நமது மழலைகளின் கொஞ்சம் குரலில் 80வது சுதந்திர தினம் கொண்டாட்டங்கள் பற்றி கேட்பது மிகவும் இனிமையாகவும் ஆனந்தமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து இன்னொரு பதிவும் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம்லேருந்து அந்தோனிராஜ், சின்ன சின்ன சிட்டுக்கள் வந்து மழலைகளுடைய தொகுப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழா, சின்ன சின்ன சிட்டுக்கள் சிறு குழந்தைகளின் பதிவுகள் மீசிலிருக்க செய்கிறது, மேலும் இராணுவம் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கின்றது, வழங்கிய உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழாலேருந்து திருவாரூர் மாவட்டம் ஆலங்காடிலிருந்து அனுப்பியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, அழகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

கிளாசிக்ஸர் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்டின் போட்டு அனுப்பியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், சின்ன பட்டணம் பாடல் சிறுவர்களின் குரலில் வந்தது, நிகழ்ச்சி மெருகேற்றியது, வாழ்த்துக்கள் வழங்கிய உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், சாந்தி ரமேஷ் வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நமது அனைத்து குழந்தைகளுக்கும் நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சியில் இந்த எங்கள் வீட்டு செல்வங்கள் ஹஸ்திகா தோஹித் இருவரும் பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த விவத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூளையிலிருந்து மனோகரன், 80வது சுதந்திர தினத்தையொட்டி ஒவ்வொரு மழைகளும் யாழினும் இனிய மழலை சொற்களில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வீர வரலாற்றை விரிவுரையாக வீறு கொண்டு உரையாற்றி எங்கள் சுதந்திர உணர்வை தட்டு எழுப்ப செய்தது. வாழ்த்துக்கள் வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் விவத் பாரதி வானொலி குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், கார்த்திக் சோழா வாழ்த்துக்கள், அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மழலைகள் வந்து எந்த தலைப்பில் என்ன மாதிரியான பதிவுகள் கொடுத்தாலும் அதற்கேற்ற மாதிரி அவர்கள் வந்து பதிவுகளை சேகரித்து நமக்காக வந்து ரொம்ப அழகாக வந்து மெருகேற்றி அனுப்பியிருப்பாங்க. அதோட நிகழ்ச்சி தொடர்பான பாடல்களும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய மழலைகள், அந்த அஸ்வினி நாகராஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோஹித், அஸ்விதா, ஜிதேந்தர், இன்னும் சில குழந்தைகளுடைய ஒளிநாடகங்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடிய விஸ்வாசம் திரைப்பட பாடல் கேட்டும். தாமரை இயற்றி டி இமான் இசையமைத்த பாடல் அது. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளும் நம்ம நிறைய கேட்டோம். அப்புறம் நம்மளுடைய மழலைகளுடைய பதிவுகளும் தொடர்ந்து நம்ம கேட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூளையிலிருந்து மனோகரன், நம் இந்திய கடற்படை முதன்மையாக உள்ளதாக கூறியது மிகவும் மெய்சிலிருக்க வைத்தது. அதிலும் வந்து நம்மளுடைய மழலைகள் வந்து தொகுத்து வழங்கிய இந்த 80வது சுதந்திர தினம் தொடர்பான பதிவுகளும் வந்து கேட்டும் ரசித்தும் மெய் மறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பதிவுகளும் நம்மளுடைய நேயர்கள்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. முகமது பிலால் டெய்லர் ஐநாவரம்லேருந்து அவரும் வந்து இன்றைய நிகழ்ச்சி வந்து மிகவும் அருமையாக இருந்தது, பாடல்களும் அருமை சொல்லவே வேண்டாம் அப்படி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கடைசி நொடிப்படுத்துலேயும் வந்து அவருடைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய பதிவுகளை அனுப்பிய அனைத்து மழலையர்களுக்கும் நேயர்களுக்கும் நிகழ்ச்சி தொடர்பாக நிலையத்தார் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நேயர்கள் இதுவரை கேட்டது சின்ன சின்ன சிட்டுக்கள். சின்ன சின்ன சிட்டுக்கள். நேரம் 11:10.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: என்றும் இனியவை.

இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். மாண்பி உயிராக ஒலி உலாவர நாம் கேட்ட அந்த பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்திற்காக வாலி இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 11:05:55. நிகழ்ச்சியில் அடுத்து காட்டுராணி என்ற திரைப்படத்திற்காக பி எஸ் திவாகர் இசையில் பி சுசீலா பாடிய பாடல்

0: நேரம் 11:10.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நிலவை அழைத்து உன்னிடம் ஒன்று கேட்பேன். நாம் கேட்ட அந்த பாடல் கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 11:14:45. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் இன்று நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்

காட்டு ரோஜா திரைப்பட பாடல் கேட்டோம். நேரம் 11:18 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடிய பாடல் என் கடமை திரைப்படத்திற்காக.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

கற்பகம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். இத்திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடிய பாடல். நேரம் 11:56. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுல விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, 2 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

கண்ணதாசன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். புதிய பறவை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். நேரம் 11:30:55. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

0: மருதகாசி இயற்றிய பாடல் கேட்டும். கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:34:35.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

கண்ணதாசன் இயற்றிய ஆனந்த ஜோதி திரைப்பட பாடல் கேட்டும். இத்திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:38:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். பர்வத வர்தினி அருமையான பாடல், ஆனந்த ஜோதி படத்தில் ஒலித்த பாடல். பணியில்லாத மார்கழியம், படையில்லாத மன்னவரம் பாடல் மிகவும் அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தாகரம் 1963 வெளியான ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் பணியில்லாத மார்கழியம் பாடல் மிகவும் அருமை. அதிலும் காலை நேர வெயிலில் இந்த பாடலை கேட்டு எங்கள் மேல் பணி விழுந்தது போல் இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பக்கத்து வீட்டு பருவ மச்சான் மற்றும் மெல்ல மெல்ல நட பாடல் கேட்டும். கொளுத்தும் வெயிலுக்கு இதமாக இருந்தது, இதயத்தை உருடும் பாடல்கள். வழங்கிய நிலையத்தாருக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணாலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் விவித் பாரதி என்றும் பூஞ்சோலையில் இருந்து தென்றலாக தவழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா என்றும் இனியவை நிகழ்ச்சி என்றும் இனியவை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன் கரும்பாய் இனிக்கின்ற பருவம் இது போன்ற பாடல்கள் கேட்கும் பொழுது மனது கரும்பாய் இனிக்கத்தான் செய்கின்றது. வாழ்த்துக்கள் விவத் பாரதி வானொலி குழுவினருக்கும் மற்றும் சகோதரர் ஆர்ஜே அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தாகரம் 1961 வெளியான கரும்பாக இனிக்கின்ற பருவம் பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா அம்மா பாடிய பாடல் எங்களுக்கு கரும்பாகத்தான் இனித்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த பாடல்கள் இடையே வந்து நேயர்களுடைய முகநூல் பதிவுகளை தொடர்ந்து படிப்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நேரம் இப்பொழுது 11:40:25.

நாம் கேட்ட அந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்பட பாடலை பாடியிருந்தார்கள் ஏஎம் ராஜா, பி சுசீலா, ஆர் சுதர்சனம் இசையில் குமா பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 11:44. நேயர்களின் முகநூல் பதிவு அல்ல, பிரபாகரன். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி போலே வண்டொன்று வந்தது வா என்று சொன்னது, கரும்பாக இனிக்கின்ற உன் பருவம். பாடல்களை நீண்ட இடைவேளைக்கு பிறகு கேட்டு ரசித்தோம், மகிழ்ந்தோம். வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் சோழா, நன்றி, வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தாகரம், 1963 கற்பகம் திரைப்படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில் இடம்பெற்ற பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பாடல். நீண்ட இடைவேளைக்கு பிறகு கேட்டோம், மகிழ்ந்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து மனோகரன், பருவம் எனது பாடல் மூங்கில் இலை மேலே இரு பாடல்களுமே பெண்ணின் பெருமையை, அதாவது சுதந்திர உணர்வை எடுத்து காட்டியது. அருமையான பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். மீண்டும் என் இனிய பகல் வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இருந்து பாடல்களை கேட்டு கொண்டிருக்கின்றோம். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், அதிலும் ரசிகர்களின் நெஞ்சங்கள் நீங்க இடம்பெற்ற பாடல்கள். ஆம், எனது பருவம் எனது பாடல் மூங்கில் இலை மீது என்ன என்ன வார்த்தைகளோ, முத்தான மூன்று பாடல்களை அடுத்தடுத்து வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் ஒவ்வொன்றும் கேட்டு ரசிக்கும்படியாக இருந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன். நேரம் 11:45:40. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பலே பாண்டியா திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், பாடல் கண்ணதாசன்.

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டும் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள் புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் இனிய பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி அருமை பாடல்கள் ஒவ்வொன்றும் சூப்பராக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி அருமையான பாடல். கற்பகம் படத்தில் ஒழித்த பாடல் பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பாடல். புதிய பறவை படத்தில் ஒழித்த பாடல் ஆக மெல்ல நட மெல்ல நட. இந்த பாடல்கள் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா தற்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் மணிமண்டபம் அருகில் வரும்பொழுது புதிய பறவை பாடல் கேட்டேன். மிகவும் அருமையாக இருந்தது, ஞாபகமாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழா என்றும் இனியவை எப்பொழுதுமே கேட்க பழைய பாடல்கள் வண்டொன்று இன்று கேட்டது போல் மனதில் ரிங்காரம் விட்டது. ஆர்ஜி அவர்களுக்கு நன்றி. தேனோடு பாலும் தேனாய் இனித்தது. நன்றி கார்த்திக் சோழா திருவாரூர் மாவட்டம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பிரபாகரன் காலம் கடந்து நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இடம்பெற்ற காவிய பாடல்களை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் என்றும் இனியவை நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சார் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலே வந்து அசத்தலாக இருந்தது, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கு என் இனிய பகல் வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து முதல் பாடலே அருமையாக இருந்தது, பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் இனிய காலை வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்லேருந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தாகரம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆயிரத்தில் ஒருவன் காட்டு ராணி வெண்ணிற ஆடை அடுத்தடுத்து ஒழித்த பாடல்கள் ஒவ்வொன்றும் மிதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி

0: இருக்காங்க. நிகழ்ச்சி அருமை சார் சொல்லியிருக்காங்க. கீதா ராஜகோபாலன், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சார். என்ன வார்த்தைகளும் என்ற பாடல் மிகவும் பிடித்த பாடல். அன்று முதல் இன்று வரை நாங்கள் அந்த பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், காற்றோடு காவி பாடிக்கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமைசாக சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸிலிருந்து ஹயாத் பாஷா, காட்டுராணி பட பாடல் மூங்கில் இலை மேலே, இந்த பாடல்களை கேட்டு பல நாட்கள் ஆகியது, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒலித்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, வண்டொன்று வந்த பாடல் அருமை. இப்பாடல் இடம்பெற்ற காட்டு ரோஜா பத்மினி திரைப்படம் முடிந்த பின்னர் நடிக்க வந்தபொழுது முதலில் வந்த திரைப்படம் இது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலையத்தாருக்கு. மீரா வெங்கட்ராமன், மூங்கில் இலை மேலே பாடல் எப்பொழுது கேட்டாலும் இனிமைதான் சார், நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய பதிவு கொடுத்துருக்காங்க. வீரராகவன், இன்று பகல் வணக்கம் நண்பரே, இன்றைய என்றும் இனியவை இனிக்கும் பாடல்கள் நிறைந்தவை, இன்னிசை பழமை ராகங்களின் வரிசை, இதயத்தை கவர்ந்த மெல்லிசை, இரு செவிகளுக்கு விருந்திசை, இணைந்தோம் பண்பலையின் சுவை, அதிலும் இன்பம் கண்டோம் தொகுப்பின் அருமை. நன்றி. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம். கதிரவன் வாரியங்கள், அவர் வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களுடைய அணிவகுப்பு மிகவும் அருமை சொல்லியிருக்காங்க. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஏழு கிணறு தேவா, வாழ்த்துக்கள் சார். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் முதல் பாடல் மூங்கில் இலை மேலே தூங்கும் பணி போலே பாடல்கள் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். காவியத்தால் அழியாத பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் ஒழித்த பருவம் எனது பாடல், மூங்கில் இலை மீது பாடல், என்னென்ன வார்த்தைகளோ பாடல்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து ஒழித்தது கேட்டு ரசித்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம், என்றும் இனியவையில் பழமையான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். ஆரம்ப பாடலே அசத்தலாக இருந்தது. மாடம்பாக்கம்லேருந்து அயன் முரளி. முத்துமாரி, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புஷ்பா, இனிய காலை வணக்கம் சார், ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருந்தது. ராஜேஷ் பெரியா நகர், வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேரம் 11:56, நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளை கேட்டும் அடுத்து நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. பாவை விளக்கு திரைப்படத்திற்காக மருதகாசி இயற்றி கே வி மகாதேவன் இசையில் சி எஸ் ஜெயராமன் பாடிய பாடல்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்மிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அழகழகான தொகுப்புகள் வலம் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த மாதிரியான தொகுப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு? நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வதை விட கேட்டு அதை ரசிப்பது தானே ஆனந்தம். இதோ இந்த முதல் பாட்டோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே ஆரம்பமாகிறது.

குணாவில் கூட அவங்க ரெண்டு லைன் தான் பாடுவாங்க, ஆனால் அந்த பாடலில் இருக்கிற த்ரோ செமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னன்னா, அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்கப் போகிறோம்? அதுதாங்க, இதே திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்கப் போகிறோம். பாடலும் இதே பாடல் தான், ஆனால் சிறிது பெரிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். கேஜே யேசுதாஸ் பாடியிருக்க, புலமை பித்தன் இயற்றியிருக்க, ஏற்கனவே சொல்லிட்டோம், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில். இன்றைய பாடல் தொகுப்பு இப்படி தாங்க. ஒரே படத்தில் இடம்பெற்றிருக்கிற இரண்டு பாடல்கள், ஒருவேளை அது படத்தில் இடம்பெற்றிருக்கலாம், இடம்பெறாமல் இருந்திருக்கலாம், சோகப்பாட்டு சந்தோஷப்பாட்டு அப்படியும் இருக்கலாம். சரியா, இப்போ அடுத்த பாட்டை கேட்டுருவோமா?

நீதிக்கு தலை வணங்கு இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் வரலட்சுமி பாடியிருந்த பாடல் புலமை பித்தன் இயற்றிய எம் எஸ் விஸ்வநாதனின் சீமைப்பில். எஸ் வரலட்சுமி இவங்க வந்து குறிப்பிட்ட சில பாடல்கள் தான் பாடியிருக்காங்க அப்படின்னாலும், இவர் தன்னுடைய லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து கர்நாடக சங்கீதமும் கற்றுக்கொண்டதாக சொல்லுவாங்க. அவங்க வாய்ஸில் இருக்கிற த்ரோ இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இது பிற்காலத்தில் சில பாடல்களை நீங்கள் கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம்.

இன்னைக்கு பாடல் தொகுப்பு என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு படத்திலேயே இரண்டு பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ஒருவேளை அது படத்தில் இடம்பெறாமலும் இருந்திருக்கலாம், ஆனால் பாடல் இருக்கும். ஒன்று சோகமாக இருக்கலாம், ஒன்று சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை என்றால் இப்பொழுது நாம் கேட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த படத்தில் திரைப்படத்தில் அம்மா பாடுகிற ஒரு பாடல், அதே பாடலை மகன் பிற்காலத்தில் பாடுகிற மாதிரியான ஒரு பாடல். இப்போ அடுத்து நாம் கேட்கப் போவது, அதில் நான் இன்னொன்றும் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சில படங்களில் என்னாகும்னா, ஒரு வெர்ஷன், அந்த இரண்டு பாடலில் ஒரு வெர்ஷன் பயங்கர ஹிட்டாக இருக்கும், ஆனால் இன்னொரு வெர்ஷன் அவ்வளவு ஹிட்டாக இருக்காது. அந்த மாதிரி தான் அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல். என்ன பாடல் கேட்டுருங்களேன்.

இந்த குரல் யாருடையது அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. எஸ் ஜானகி பாடியிருந்தது. பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில். இந்த படத்தில் இந்த வெர்ஷன் தான் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி இன்னொரு வெர்ஷனும் இருக்குது, அது வந்து டிஎம் சௌந்தரராஜன் குரலில் உள்ளது. பஞ்சு அருணாச்சலம் தான், இது திருப்பி நான் சொல்ல வேண்டாம், பஞ்சு அருணாச்சலம் தான் இயற்றியிருக்கிறார், இளையராஜா இசையமைத்திருக்கிறார். இது வந்து ஒரு காதலனும் காதலியும் தனித்தனியாக பாடுவது போன்ற பாடல். கேட்டுருவோமே.

இன்றைய பாடல் தொகுப்பு நிச்சயமாக நீங்கள் ரசிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதாவது ஒரே படம்தான், அதில் இரண்டு பாடல்கள். அந்த இரண்டு பாடல்கள்னு சொல்லுவதை விட பாடலும் கூட ஒன்றுதான், ஆனால் இரண்டு வேர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஆகையினால இப்படிப்பட்ட பாடல் தொகுப்பு தான், படம் ஒன்று பாடலும் ஒன்று தான் ஆனால் ரெண்டு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி பாடல் தொகுப்பு இன்றைக்கி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல், இந்த பாடல் இசையமைக்கப்பட்டபோது கூட இவ்வளவு ஒரு பிரபலமாகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களான்னு தெரியலை. பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான பாடல், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுங்க. என்ன பாட்டு அது கேட்டுருவோமே. ஆனால் இந்த வெர்ஷன் தான் ரொம்ப பாப்புலர். இந்த

கவிக்குயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா இவருடைய குரலில் இடம்பெற்றது இளையராஜாவின் இசையமைப்பில். இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் அப்படித்தானே. ஆனால் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில், அதே பாடல் தான், பஞ்சை அருணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில், அதே திரைப்படத்தில் தான். அந்த பாடல் அவ்வளவு தூரம் பிரபலமா தெரியலையே, கேட்டு பார்த்துருவோமா?

இந்த பாடல் இதை எத்தனை பேர் கேட்டிருப்போம் அப்படின்னு தெரியல இல்லையா. இதில் இருக்கிற அந்த இன்னொரு பாடல் பாலமுரளி கிருஷ்ணா அவங்க பாடின பாட்டை எல்லாருமே கேட்டிருப்போம். இப்படி தாங்க இன்னைக்கு நம்முடைய தொகுப்பில் ஒரு படம் இரண்டு பாடல், அது இரண்டு பாடல் அப்படின்னு சொல்கிறதை விட இரண்டு வெர்ஷன்ஸ், அது சுகம் துக்கம் அப்படியும் இருக்கலாம், இல்லை என்றால் சாதாரணமாக இரண்டு பேர் அதே படத்தில் பாடினதாக இருக்கலாம், இல்லை ஆனால் அந்த படத்தில் இடம்பெறாத பாடலாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு படம் இரு பாடல், அதாவது பாடலும் ஒன்றுதான் இரண்டு வெர்ஷன். அதே மாதிரி தான் அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்கப் போகிறோம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:27:50.

பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் இடம்பெற்றது. கண்ணதாசன் இயற்றியது, இளையராஜாவின் இசையமைப்பில். இது ஃபேமஸ் வெர்ஷன். இதே பாட்டை பி சுசீலாவின் குரலில் கேட்டு பார்த்துருவோமா அடுத்ததாக?

0: நிச்சயமாக இந்த பாடல் தொகுப்பை நீங்கள் ரசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய பதிவுகள்லேருந்தே தெரிகிறது. உங்களுடைய பதிவுகள் சிலவற்றையும் நாம் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி பார்க்கலாம் இதிலிருந்து அப்படின்னா, கதிரன் அவங்க எழுதியிருக்காங்க, கதிரவன் கொளஞ்சிநாதன் வாரியங்காவல் இந்த இடத்துலருந்து எழுதியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ரெட்ரோ நிகழ்ச்சிக்கு. பர்வதவர்த்தினி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முதல் பாடல் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலை ரசித்து எழுதியிருக்காங்க, அதெல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இருக்கும்னு தோணலை. அதுக்கடுத்தது காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அதே மாதிரி அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து ஒரே படத்தில் ஒரே மெட்டில் இரண்டு பாடல்கள், வித்தியாசமான தொகுப்பு பாடல்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை அவங்க வந்து பச்சை கிளி எங்கள் மனதில் படர்ந்தது இச்சை கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜ் சுப்பையா புத்தகரம் அவங்களும் கூட அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், அதே மாதிரி ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்தும் அந்த சிலர் வந்து நமக்கு போஸ்டர்ஸ்லாம் கூட அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்தது அவங்க ராஜேஷ் பெரியார் நகர் இரண்டு பாடல்கள் அருமை, பயங்கரமாக யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ரசிச்சிங்கன்னா அதே போதும். பர்வதவர்த்தினி பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் எப்போவும் மாதிரி நமக்கு ஒரு அழகான போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. சுகுணாதேவி புதுமையான நிகழ்ச்சி தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், நைஸ் தீம், தீஸ் மீனிங்ஃபுல் சாங்ஸ் வித் ப்ரொஃபவுண்ட் லிரிக்ஸ் டிசர்வ் டு பி பிளேட் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். ஆர்ஜே, யூ டிட் ஏ வண்டர்ஃபுல் ஜாப் இன் பிரிங்கிங் சச் சோல்ஃபுல் அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் மியூசிக் டு த லிசனர்ஸ், ட்ரூலி அப்ரிஷியேட்டட்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. வீரராகவன் எப்பவும் மாதிரி நமக்கு ஒரு அழகான தொகுப்பு, இருகுறலோசை சாரம், இதயத்தில் மகிழ்ச்சி சேரும், இன்பம் துன்பம் இரண்டும் இணைந்து இசைக்கும் ராகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி அவங்களும் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், அதே மாதிரி மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகரன், தஞ்சை தேனே பிரகாஷ்குமார் அவங்க வந்து ரெட்ரோ மகிழ்ச்சி மற்றும் சோகப்பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாடலும் மகிழ்ச்சி மற்றும் சோகமாக இருக்கான்னு எனக்கு தெரியலை. சில பாடல்கள் இரண்டுமே ஒரே மகிழ்ச்சியாகவே இருந்த மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. பர்வதவர்த்தினி ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து, முரளிதரன் விழுப்புரம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், ஏழு கிணறு தேவா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து பாடல்களின் தொகுப்பு அழகு சேர்க்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கடுத்தது சங்கர் சேந்தமங்கலம், அவங்க வந்து இதமா இரட்டிப்பு மகிழ்ச்சி நன்றி, பாடல்கள் தொகுப்பு இனிமை, பாடல் அடி ஆத்தாடி இளம் மனசொன்னு, பாடல் பிள்ளை நிலா, நிறைய பாடல் இருக்குங்க. இப்படி ஒரு படத்தில் வந்து இரண்டு வருஷன்ஸ் இருக்கிற பாடல் நிறைய இருக்குது, நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்குது. இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சதை வைப்போம். நீங்கள் கேட்ட பாடல்கள் நிச்சயமாக இன்னொரு தொகுப்பாக மற்றொரு நாள் நாம் வழங்கலாம், சரியா?
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசை.

நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்முடைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 12:39:20.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின் போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை

0: எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூபான் நடவடிக்கையின் இரண்டாவது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதித் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18 தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26 தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24 தேதி தொடங்கி 28 தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36 மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம்

இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அழகான தொகுப்பை வழங்கிட்டு இருக்கு. அதாவது ஒரே படம், அதிலிருந்து இரண்டு பாடல்கள். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பாடலுமே ஒரே பாடல் தான், இரண்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து சில பாடல்கள் அந்த திரைப்படத்திலேயே வந்திருக்கும், சில பாடல்கள் வந்திருக்காது, எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போ நாம் கேட்க போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து திரைப்படத்தில் வந்தது ஒரு வெர்ஷன் தான். அது என்ன வெர்ஷன் கேட்டுருவோமே, அடுத்த வெர்ஷன் இருக்குது, அதை இதுக்கு பிறகு கேட்கலாம்.

இது மிக பிரபலமான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அந்த திரைப்படத்தில் வந்த வருஷனாக இருக்கணும். அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் வாலியின் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. இதே பாடலை இளையராஜாவும் பாடியிருக்கிறார், கேட்டுருவோமா?

அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு ஒலிபரப்ப முடிந்தது. நிறைய பாடல்கள் இருக்கிறது, அதுவும் சில பாடல்கள் நமக்கே தோணும், ஓ இன்னொரு வருஷனில் இவங்க பாடியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அப்படியும் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறோம். கேட்ட பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் இனிதே நிறைவு பெறுகிறது. ரெட்ரோ நேரம். நேரம் ஒரு மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: இந்த நிகழ்ச்சி பத்தி நம்முடைய நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த எஃப்எம்மிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக 2 எண்கள் இருக்கு. 1 எண் ஆண் நேயர்களுக்கும், இன்னொரு எண் பெண் நேயர்களுக்கும். முதல் எண் ஆண் நேயர்களுக்கு 2952-0853. அடுத்த எண் பெண் நேயர்களுக்கு 2838-9871. இந்த 2 எண்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 044 என்ற எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சென்னையிலிருந்து ராகேஷ் பெரியார். மேடம்
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: மேடம் எனக்கு திரைப்படம் அம்பிகை நேரில் வந்தால், பாடல் பாத்தீங்கன்னா கல்யாண சேலை, அந்த பாடல் மேடம்
1: வழங்கிடுவோமா?
3: வாங்கிடலாம். நன்றி மேடம்.
1: நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: கலா பேசுறேன்
0: மேடம். மா, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லலையே.
1: அரக்கோணம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்
1: மேடம்? தெற்கு திரு மச்சானே.
0: கேட்டுருவோமா?
1: கேட்டு, நன்றி மேடம்.
0: நன்றி.

வணக்கம், விவித் பாரதி தமிழ். அடடா, என்னாச்சு, நம்முடைய நேயர் இணைப்பில் இருந்தார். ஆனால் சரி, நம்ம என்ன செய்யலாம், ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தாமர விஜயேஸ்வரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கும்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம்.
0: நன்றிம்மா, சொல்லுங்க.
1: மேடம், எனக்கு ஒரு ரேர் சாங் வேணும் மேடம். இந்த பாடல் நான் இப்போ கேட்கறோன்னு பாக்குற லைன் பிடிக்க முடியாத விட்டுட்டேன். இன்னைக்கு நீங்க வந்ததுனால எனக்கு லைன் பிரிச்சு குத்திக்கு பாத்தியா, ரொம்ப சந்தோஷம். லைன் கிடைச்சிருச்சு மேடம். இன்னைக்கு படம் வந்து தேவதை மேடம், ஜானகி அம்மா படிப்பாங்க. இதுல வந்து ஜெயந்தி அம்மா நடிச்சிருப்பாங்க. 70 கடைசியில வந்த படம் நினைக்கிறேன். சின்ன வயசுல பாத்துருக்கேன் உங்களுக்கு அந்த படம். நானே அது பாடல் வந்து அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சுபயோகங்களே காண வேண்டுமா, சில தியாகங்களை செய்து பாரம்மா, கலீர் கலீர்.
0: நிச்சயமாக அந்த பாடல் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் அவங்களுக்காக வளம் வரும், ஆனால் அவங்க கொஞ்சம் காத்துட்ருக்கணும், சரியா?

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இணைந்திருங்கள் நீங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த FM-லும் நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண் நேயர்கள் 2952-0853 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பெண் நேயர்கள் 2838-9871 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். முன்னாடி 044 என்ற எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது நாம் நேயர் விரும்பி கேட்ட இந்த பாடல் இதோ.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பாகத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் சண்டி ராணிமா. அதுல கண்டசாலாவும் பானுமாச்சியம்மா பாடுவாங்கம்மா. வான்மீதிலே இன்பம் தேன் மாறி பெய்தன்ட்டு
0: நல்ல பாட்டு. கேட்டுருவோமா?
1: ஆ கேட்கலாமா. ஓகேம்மா.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து பாரதி, வந்து மயில் போல பொன்னோன்.
0: கேட்டுருவோமா? நன்றி பங்கேற்ற.
1: நன்றி.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யாரு பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாடம் பேர் வந்து வானமே இல்லை, பாட்டு வந்து நாடோடி மன்னர்கள். எல்லாருக்காகவும் மேடம்,
0: எல்லாருக்காகவும் கொஞ்சம் காத்துட்டு இருந்தா அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நிலையத்தில் நேரம் 1:31:35.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
2: நீங்கள் கேட்க வேண்டியது

0: வணக்கம் வித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
1: மாங்காடு விஜே நாராயணன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: சிரித்து வாழ வேண்டும் படம். கொஞ்சம் நேரம் என்னை மறந்து
0: கேட்டுருவோமா?
1: கேட்டலாமா.
0: நன்றி.

0: பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: நிலையத்தில் நேரம் 1:43:40. இன்றைக்கி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான அனைத்து பாடல்களையுமே நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கேட்ட பாடலோடு இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் ₹200

0: கட்டணம் வசூலிக்கும் என்று முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10,185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும், பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரம் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 16ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடையுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை

முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு வர்ணஜாலமும், அதன் பிறகு 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ இடம்பெறும்.
5: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம

0: உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: யான கொண்டாட்டம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 101.6, கும்பகோணம் எஃப்எம் 100.4, வேலூர் எஃப்எம் மற்றும் 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: எஸ், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக தாமரை வரிகளில், ஹரி ஜெயராஜ் இசையில், இதோ வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ராஜன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிங்க பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து. 2:11 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி 2.3 விவத் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோப்பா, விஜய் வரிகளில் ஹரி ஜெயராஜ் இசையில் கோ திரைப்படத்திலிருந்து. காத்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள்.

0: கங்கையமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, ரஞ்சித், சுஜித் ராம் மற்றும் அனிதா பாடிய பாடல் மங்காத்தா திரைப்படத்தில இருந்து கேட்டு ரசிச்சீங்க.
1: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक, इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ.
0: 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக கபிலன் வரிகளில் வெடி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்எம்.

வாழி வரிகளில் ஏ ரகுமான் இசையில் சங்கர் மகாதேவன் வசந்தரா தாஸ் பாடிய பாடல் ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில இருந்து கேடு ரசிச்சீங்க. ரெண்டு மணி 33 ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 101.6 கும்பகோணம் எஃப்எம் அண்ட் 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி அடுத்த பாடல் உங்களுக்காக. இதோ ரஞ்சித் அண்ட் சுஜித்ரா பாடிய பாடல், பா விஜய் வரிகளில் மணி சர்மா இசையில், போக்கிரி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சூர்யா அண்ட் ஆண்ட்ரியா பாடிய பாடல் அஞ்சான் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சிங்க. ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி பாடிய பாடல் விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நான் முத்துக்குமார். வரிகளில் யுவன் சங்கர் ராஜா. இசையில் மாதங்கி அண்ட் குணால் பாடிய பாடல் 7G ரெயின்போ காலனியில இருந்து கேட்டு ரசிச்சீங்க. வான் வெளியில்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஓகே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். 2:54 ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து சந்திக்கிறேன். அதாவது 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக யுகபாரதி வரிகளில் சுந்தர் சி பாபு அவங்களோட இசையில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷத்துக்கு தான் அந்த பாடல், கேட்டு ரசிங்க.

102.3 விவத் பாரதி தமிழகமல் நேரம் 2:55 நேயர்கள் கேட்க இருப்பது. பாரத

பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 50% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்வதால் எரிசக்தி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 23,731 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தேசிய சுழற்சி உயிரி ஆற்றல் திட்டத்திற்கு, அதாவது கோபர்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்த திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மை கழிவுகள், சாணம், நகர்ப்புற கழிவுகள் உள்ளிட்டவற்றை தூய்மையான எரிபொருள், இயற்கை உரம், கிராமப்புற வருவாயாக மாற்ற இந்த திட்டம் வழிவகுக்கும். 2026-27 நிதியாண்டு முதல் 2035-36 நிதியாண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் உயிரி எரிவாயு உற்பத்தியை நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக மாற்றும். மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை 10 மடங்கு வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கழிவுகள் நாட்டின் வளர்ச்சிக்கான எரிபொருளாகும். கிராமங்கள் தூய்மை ஆற்றல் உற்பத்தியின் மையங்களாகும். விவசாயிகள் எரிசக்தி பாதுகாப்பின் பங்களிப்பாளர்கள் ஆவர் என்ற தொலைநோக்கு பார்வையை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. கோபர்தன் திட்டம் வளர்ச்சிக்கான 6 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் உயிரி எரிவாயுவை நகர்ப்புற எரிவாயு விநியோக நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்தல், சர்வதேச அளவில் நிலையான விலையை நிர்ணயித்தல், புதிய திட்டங்களுக்கு திறன் அடிப்படையில் மூலதன நிதியுதவி வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் குழாய் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் அளித்தல், மாவட்ட அளவில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த சிறப்பு நிதியம் அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கோபர்தன் திட்டம் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கும் சிறிய அளவிலான தொழில் முனைவோருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கும். பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைத்து, இயற்கை உர பயன்பாட்டை அதிகரித்து, இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் தேவைகளை குறைப்பதன் மூலம் தற்சார்பு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை அடைவதில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும். இந்தியாவில் சிபிஜி பயோ சிஎன்ஜி ஆலையை இயக்கும் அல்லது அமைக்க விரும்பும் எவரும் கோபர்தன் ஒருங்கிணைந்த பதிவு இணையதளம் gobardhan.eil.co.in இணையதள முகவரி மீண்டும் gobardhan.eil.co.in. இதன் மூலம் பதிவு எண்ணை பெறலாம். இந்தியாவின் அபரிமிதமான இயற்கை வளங்களை தூய்மையான ஆற்றலாகவும், கிராமப்புறத்தை செழிப்பாகவும், பொருளாதார மதிப்பாகவும் மாற்றுவதில் கோபர்தன் ஒரு முக்கிய படியாக விளங்குகிறது. உறுதி செய்யப்பட்ட தேவை, நிலையான விலை நிர்ணயம், குழாய் வழி இணைப்பு, கடன் ஆதரவு மற்றும் சூழல் மண்டல மேம்பாடு ஆகியவற்றை ஒரே தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் இந்த திட்டம் பெரிய அளவில் வளர்வதற்கான நிலைமைகளை உருவாக்குகிறது. ஏற்கனவே அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அடிப்படையில் கோபர்தன் திட்டமானது எரிசக்தி பாதுகாப்பு, விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழில் நிறுவனங்கள், கழிவிலிருந்து செல்வம், ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவின் கார்பன் பைபாஸ் சிபிஜி பயணத்தை ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தேசிய அளவிலான தூய்மையான எரிசக்தி தொழிலாக முன்னெடுத்து செல்லும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோண பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் உன்னிமேனன் ஸ்ரீகுமார் பாடிய பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. மூணு மணி 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் காத்துக்கொண்டிருக்கிறது உதயன் ஸ்ரேயா ஹோசல் பாடிய பாடல் குரு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

சங்கர் மகாதேவன் குரலில் வரும் மத்த வரிகளில் கேட்டு ரசிச்சிங்க கண்டு கொண்டேன் திரைப்படத்தில இருந்து பாடல். மூணு மணி 28 நிமிஷம் ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 2.3 விவத் பாரதி தமிழகம். அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னி கிருஷ்ணன் அண்ட் சுஜாதா பாடிய பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

தாமரை வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ், இசையில் திபேஸ் ஷாலினி சிங் அண்ட் டிமி பாடிய பாடல் கேட்டு ரசிச்சிங்க. காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து மூணு மணி 41 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி. 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை.

மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. பா விஜய் வரிகளில் ஹரிஜராஜ், இசையில் கிரிஷ் அண்ட் அருண் பாடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

தாமரை வரிகளில் ஹரி ஜெயராஜ், இசையில் கார்த்திக், குரலில் கஜினி. திரைப்படத்தில இருந்த பாடல் கேட்டு ரசிச்சீங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 3:54 ஆயிடுச்சு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 4 ஷார்ப்பா வந்து சந்திக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் அண்ட் ஸ்வர்ணலதா பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் ஹரி ஜெயராஜ், இசையில் செல்லமே திரைப்படத்தில இருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் தான். நம்ம விளையாட போகிறது அப்படி ஜாலியாக அப்படி சந்தோஷமாக தான் விளையாட போகிறோம். அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டலாம் நிகழ்ச்சியில். அப்படியே கவனமாக விளையாடணும்ல, விளையாடாதீங்க, தோற்று போயிடுவீங்க.

நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரி எதையுமே கண்டுக்காமல் விளையாடணும். ஓகே, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? புது நேயர்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை அப்படிங்கிறத முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 2952 08 53 அல்லது 2838 9871. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952 08 53 ஆர்

விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம விளையாண்ட மாதிரியே தான். நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்லக்கூடாது. ஓகே, எல்லாமே இன்கரெக்டாக தான் நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் பதில் சொல்லணும். ஒரே ஒரு பதில் தான், ஒற்றை வார்த்தை தான் நீங்கள் பதிலாக சொல்லணும். எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வேர்ட் ஆட் பண்ணாலும் நான் வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நேர்கிட்ட பேச போயிடுவோம். விதிமுறையில் எந்த தளர்வுகளும் இருக்கப்படாது. ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. எஸ் ஜானகி அண்ட் எஸ் பேபி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட முதல் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன்
0: மேடம். எஸ் மேம், விளையாடலாமா? ரேடியோ வால்யூம் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி. வாழைப்பழம் வந்து என்ன கலர்ல இருக்கும்? அது என்ன மஞ்சள்னு நீங்க தான் வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? எனக்கு காது கேட்டுருச்சு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாதீங்க, போய் பேசணும். அதுவும் கொஞ்சம் சீக்கிரமா பேசணும், அவ்வளவுதான். வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம், மதிய மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: ஓகே, எஸ் சார், விளையாடலாமா?
2: சொல்லுங்க சகோதரி.
0: ஓகே, நம்ம செடிங்க செடி கொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன ஊற்றுவோம்?
2: நீர் ஊற்றுவோம்.
0: ம், அப்படிதான் கரெக்டாக பதில் சொல்லணும். அதாவது கரெக்டாக பதில் சொல்லக்கூடாது, அதான் விஷயமே. ஓகே
2: சார், மாற்றி சொல்கிறேன்.
0: ரொம்ப நன்றி, பரவாயில்ல, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, அடுத்த நேயர். எனக்கு யாராவது ஒருத்தர் அப்படின்னு நமக்கு தோத்து போயிட்டா எவ்வளோ சந்தோஷம். வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: இதோ வந்துட்டேன், ஏழுகிற தேவா.
0: சந்தோஷம், விளையாடலாமா?
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு வந்து மிக்ஸி எதுக்காக சார்?
3: கொஞ்சம் சவுண்டா பேசுங்களா மேம்.
0: நீங்க பதில் சொல்றீங்களா?
3: இல்ல இல்ல, உங்களுக்கு வரல, எனக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குது.
0: இப்ப ஃபுல் வால்யூம் நான் ஏத்தி இருக்கேன். ஓகே,
3: இப்ப பேசுங்க. இப்ப ஓரளவு பரவாயில்லமா.
0: ஆஹா, டன். உங்களுக்கு எனக்கு க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா?
3: ரைட்.
0: மிக்ஸி எதுக்காக? மிக்ஸி, மிக்ஸி அரைக்கிறோம்ல, மிக்ஸி. சரி, ஓகே, சந்தோஷம், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். ரேடியோ வால்யூம் ஆஃப் பண்ணிடுங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். என்ன சத்தம் அங்கே? வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: எஸ் மேம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சந்தோஷம் மேம், விளையாடலாமா?
4: சொல்லுங்க.
0: என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க மாத்தி தான் பதில் சொல்லணும், ஒரே வரியில சொல்லணும். ஓகே
4: தெரியுமா.
0: தொடப்போம் எதுக்காக?
4: தொடப்போம் எதுக்குன்றீங்களா?
0: ஆமா,
4: அது வந்து துண்டுக்கு.
0: ஓகே, அப்படியே யோசிச்சுட்டே நீங்க இருக்கணும், பொறுமையா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. ரொம்ப நன்றி, தொடர்ந்து நம்ம விளையாடலாம். ஓகே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும். நான் கேட்குறேன், இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளுக்கெல்லாம் அதாவது கரெக்டான பதில் சொல்லக்கூடாது, அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட விதிமுறை. விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952058534 அல்லது 2838971 மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 044 போட மறக்காதீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிமேனின் மனு அண்ட் கே எஸ் சித்ரா பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து. இது

0: மணி 18 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம். நம்ம நேயர்கள் கூட விளையாண்டுட்டு இருக்கோம். வணக்கம். எஸ் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் தான் பேசுறேன். ஹலோ,
1: திருவாரூர் மாவட்டம் திருவிழிமலைந்து சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா மேம், ஏன் இவ்வளவு ரொம்ப ஸ்லோவா? அதனாலயா? சரி, ஓகே, விளையாடலாமா? கேமரா எதுக்காக? அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் எல்லாரும் ப்ளீஸ். உங்களை நான் என்ன கரெக்டான ஆன்சரா கேக்குறேன். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, என்ன மறைட்றீங்க சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம் முத்தமல்லி.
0: சாரி சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் தர்மதுரை.
0: தர்மதுரை?
2: ஆமா சார்.
0: ஓகே சார், நன்றி. உங்க விளையாடலாமா?
2: விளையாடலாங்க.
0: வாரத்தின் முதல் நாள் என்னது?
2: வாரத்தின் முதல் நாள் சனிக்கிழமை.
0: அப்ப ஆன்சர் மட்டும் சொன்னா போதும். நீங்க வந்து என் க்வெஸ்சனை ரிப்பீட்லாம் பண்ண தேவையில்ல, திரும்ப. ஓகே
2: சார். சார்,
0: ஓகே. லீவு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? விடுமுறை கிடைத்தால்
2: லீவு கிடைச்சா என்ன பண்ணுவோம்? லீவு கிடைச்சா ஓடுவோம்.
0: இப்ப நான் உங்க காலம் நான் கட் பண்ணுவேன். நான் சொல்ற பட்சம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால நன்றி.
2: நன்றி.
0: ஐயோ, இவ்வளவு சமத்த நன்றி, நீங்களும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: சந்தோஷம் சார், நன்றி. விளையாடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் இருக்கு இல்லையா, சார்ஜர்.
3: ஆமா.
0: அது எதுக்கு பயன்படுத்துறோம்?
3: பேனா.
0: பேனாவா?
3: ஆமா.
0: சரி, கம்ப்யூட்டர்ல கீபோர்டு இருக்கு இல்லையா?
3: ஆமா.
0: அதை எதுக்கு யூஸ் பண்றோம்?
3: ரேடியோ.
0: ஆஹா, நல்லா வருவீங்க. டிவி ரிமோட் இருக்குல்ல, அது எதுக்கு பயன்படுத்துறோம்?
3: சைக்கிள்.
0: நன்றி. வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க? எஸ் சார், ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். மன்னித்து விடுங்கள். என்ன, வணக்கம்
4: மேடம்.
0: சொல்லுங்க. எஸ் மேம், விளையாடலாமா?
4: விளையாடலாம் மேடம்.
0: காலையில ஸ்கூலுக்கு போகும்போது மணி அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? பஸ் எங்க நிற்கும்?
4: ரயில்வே தண்டவாளத்துல.
0: சரி சரி. மாம்பழம் என்ன கலர்ல இருக்கும்? மாம்பழம்
4: ரெட் கலர்.
0: நன்றி. ரெட் கலர்ல கூட மாம்பழம் இருக்குதா? சரி, சரிங்களா?
4: இருக்கா மேடம்.
0: ஆமா, தேங்க்யூ. ஓகே, வணக்கம்.
5: ஹலோ.
0: எஸ் மேம். ஹலோ.
5: வணக்கம் மேம், பிரியதர்ஷினி சென்னையில இருந்து பேசுறேன்.
0: சென்னை எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க மேம்?
5: குன்றத்தூர்.
0: நன்றி. விளையாடலாமா?
5: விளையாடலாம்.
0: நிலா எப்ப தெரியும்?
5: பகல்ல.
0: சூரியன் எப்ப உதிக்கும்?
5: இரவுல.
0: கோழி எப்படி கத்தும், ஐ மீன் கூவும்? சந்தோஷம், நன்றி. இந்த மாதிரி தான் நீங்களும் அறிவுபூர்வமாக விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. இப்போதைக்கு நம்பர் வேண்டாம், ஒரு பாட்டு கேட்டுட்டு வரலாம். என்ன ரொம்ப நேரமாக நீர்கள் நமக்கு க்யூவில் நிற்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக அடுத்த பாடல் காத்து கொண்டிருக்கிறது உதித் நாராயணன் அண்ட் ஹரிஹரன் பாடிய பாடல், ஏஆர் ரஹ்மான் இசையில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: பண்ணாதீங்க,
1: பதில் மட்டும். ஓகே, அதுவும் டக்கு டக்குன்னு சொல்லணும். டேபிள் இருக்கு இல்லையா, மேசை டேபிள், அது எதுக்கு?
0: கப்பல் ஓட்ட.
1: சோஃபால நம்ம என்ன பண்ணுவோம்?
0: டான்ஸ் ஆடுவோம்.
1: ஓகே, தொடப்போம் இருக்கு இல்லையா, தொடப்போம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி, நாங்க கூட தான் விளையாடுவோம். ஓகே, வணக்கம்.
2: ஹலோ.
1: எஸ் சார்.
2: வணக்கம் மேடம், மாலை வணக்கம் மேடம், குட் ஈவினிங் மேடம்.
1: உங்க பேர் ஊரு சொல்லுங்க சார்.
2: ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துல இருந்து பேசுகிறேன்.
1: ஓகே, நன்றி. விளையாடலாமா?
2: ஆ, ஆடலாமே.
1: ஓகே, டயர் இருக்குல்ல, டயர், அந்த டயருக்குள்ள என்ன சார் இருக்கும்?
2: நீர் இருக்கும், தண்ணி.
1: ஓகே, டக்கி டக்குன்னு பதில் சொல்லணும், ரொம்ப. ஓகே, சரிங்களா?
2: கரெக்ட்மா.
1: ஓகே, உங்க சைக்கிள்ல எத்தனை வீல் இருக்கும்?
2: 20 இருக்குது.
1: சீட் பெல்ட் எதுக்கு போடுறோம்?
2: அது வந்து சாப்பிடுறதுக்கு.
1: ஓகே, நன்றி. அது வந்து போய் இந்த கதையெல்லாம் நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கு, மாலை வணக்கம்.
1: நன்றி. சொல்லுங்கள், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தாமரை
1: எங்கே பூக்கும்?
3: அது அழகா இருக்கும்.
1: அது அழகா இருக்குமா? படகு, படகு எதில் போகும், எதில் செல்லும்?
3: படகு பாத்துக்கிட்டு, படகு போறத.
1: நன்றி. தேங்க்யூ. எனக்கு பதில் மட்டும்தான் வேணும். நீங்கள் என் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணீங்க, நான் வந்து கட் பண்ணிடுவேன். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
5: திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட்.
1: போச்சுடா. ஓகே, சொல்லுங்க, யார், எங்க இருந்து சார்?
4: மேடம், தாம்பரத்துலேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன் மேடம்.
1: நன்றி. விளையாடலாமா?
4: விளையாடா மேடம்.
1: டிவியில் நம்ம என்ன பார்ப்போம்?
4: பாடம் படிப்பேன்.
1: ஹெட்ஃபோன் எதுக்காக பயன்படுத்துகிறோம்?
4: கொய்யா பழம் சாப்பிட்றதுக்கு.
1: கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவீங்க?
4: மாம்பழம் கட் பண்ணுவேன்.
1: சரி, அப்படியே வேலை செஞ்சுட்டே இருங்க. நன்றி சார்.
4: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி விளையாடலாம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கு வரணும் அப்படின்னா 2952508553 அல்லது 2838918 இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள். 0444 போட மறக்காதீங்க, மொபைல்லேருந்து ட்ரை பண்ணும்போது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக. ஓகே, பாலா, ஹரிணி, வெங்கட் பிரபு பாடிய பாடல், அண்ட் பழனி பாரதி அவங்க வந்து எழுதியிருக்காங்க, கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காங்க. உல்லாசம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: 100.1 திருப்பத்தூர் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம் மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில நேயர்கள் கூட நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் ரொம்ப ஆர்வமா விளையாடுறாங்க. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.
1: வணக்கம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார். ஆஹா, நீங்க ஆஃப் பண்ணலன்னா நம்மளால பேச முடியாது. ஐ அம் சாரி, என்னை மன்னியுங்கள். ஓகே, வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: எஸ் சார், தேங்க்யூ. விளையாடலாமா?
2: ஆ, விளையாடலாம் மேடம்.

0: ஓகே, உங்களுக்கான கேள்வி ஆன்சர் மட்டும் ஒரே வார்த்தையில தான் சொல்லணும், சரிங்களா? ஆன்சர்னா தவறான பதில் சொல்லணும், அவ்வளோதான். ரொம்ப யோசிக்காதீங்க, டக்கி டக்குன்னு சொல்லணும். குதிரை ஓடுமா?
1: போயிடுச்சு.
0: என்னது இது, அதுக்கு போயிடுச்சுன்னு சொல்றதுக்கே இப்போ 2-3 செகண்டா? ஆடு எங்க மேயும்?
1: மேலே.
0: நன்றி, ஸ்பீடா சொல்லுங்க பதில். வணக்கம்.
1: வணக்கம். எஸ் வணக்கம். வணக்கம்.
0: எஸ் சார் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கும்பகோணம் வட்டம், பாபுராஜபுரம், முகமது இக்பா. நல்லமா இருக்கலாங்க.
0: தேங்க்யூ சார், நல்லா இருக்கேன். விளையாடலாமா?
1: ஓகே, ரெடி.
0: யானை பெரியதா சிறியதா?
1: நடக்கும்.
0: எறும்பு பெரியதா சிறியதா?
1: சுட்டிக்காரன் போடும்.
0: போன்ல யார்கிட்ட பேசுவீங்க?
1: தனக்கு தானே, தலையில அடிச்சுக்குவாங்க.
0: சந்தோஷம், அப்படியே நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் லைன்ல தான் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். யார், எங்க இருந்து? வணக்கம். என் சிரிப்பு எனக்கே கேட்க முடியல. ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணாதான் நம்மளால பேசவே முடியும். ஊப்ஸ், ஏன் எல்லாரும் இவ்வளவு வாலியூம் வச்சிருக்கீங்க? வணக்கம். எஸ் சார் சொல்லுங்க.
2: இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமா நாட்டுதுறை.
0: துரை சார், விளையாடலாமா?
2: விளையாடுங்க, சொல்லுங்க.
0: சந்தோஷம், உங்களுக்கான கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. பசு பால் கொடுக்குமா? தாங்களுக்கு நான் கேட்ட கேள்வி புரிந்து விட்டதா?
2: கேட்டீங்க,
0: இவ்வளவு தூரம் அமைதியா இருந்தீங்கன்னு நான் என்ன சார் பண்றது?
2: கேக்குது, காதுல கேக்குது. பால் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்க.
0: ஆமா,
2: அது கிளக்க போகுது. கிளக்க போகுது.
0: ரொம்ப நன்றி நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க. யார், எங்க இருந்து சார்?
3: ஹலோ, மயிலாடுதுறை மாவட்டத்துல ராஜா மாஸ்டர் பேசுறேன் மேடம், புதுநேர்.
0: ஓகே ராஜா சார், விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, கோழி முட்டை போடுமா?
3: முட்டை போடாது மேடம்.
0: முட்டை போடாதா? ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லுங்க. ஓகே
3: சொல்லுங்க மேடம்.
0: தேங்காயை உடைப்பீங்களா?
3: நேத்தே உடைச்சிட்டேன் மேடம்.
0: நேத்தே உடைச்சிட்டீங்களா? என்ன சொல்றதுன்னா உங்களை வச்சுட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த நேர்கிட்ட நம்ம விளையாடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ரவி. அம்பத்தூர். ரவி.
0: அம்பத்தூர்ல இருந்து ரவி சார், விளையாடலாமா? மரம் நிழல் தருமா?
4: வெயில் தரும்.
0: பூ எங்க இருக்கும்? பூ
4: வானத்துல இருக்கும்.
0: நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்.
4: சரி,
0: தேனீக்கள் என்ன கொடுக்கும்?
4: பால் தரும்.
0: வண்ணத்து பூச்சி எப்படி இருக்கும்?
4: கருப்பா இருக்கும்.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து விளையாடலாம். நாம உங்களுக்காக அடுத்த பாடல் காத்து கொண்டிருக்கிறது. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில், இந்தியன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், 102.3 விவித் பாரதி, தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 2.3 பாரதி தமிழகமல் 4:48 ஆயிட்டு இருக்கு. நம்ம நேயர்கள் கூட விளையாடலாம். டைம் சீக்கிரமா போகுதே. ஏன் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: எஸ் சார், ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். சந்தோஷம். பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
1: உங்களுக்கான
0: கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகே, சந்தோஷம். விளையாடலாமா? எலும்பிச்சை புளிப்பா இனிப்பா? எலும்பிச்சை பழம் இருக்குல்ல சார், எலும்பிச்சை புளிப்பா இனிப்பா?
1: இனிப்பு.
0: டக்கு டக்குன்னு அடுத்த கேள்வியோட உங்களுக்கு முடியுது. உப்பு எப்படி, உப்புவோட சுவை எப்படி இருக்கும்?
1: இனிக்கும்.
0: இனிக்குமா? மிளகா
1: கசக்கும்.
0: கசக்கும். சந்தோஷம், நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். ஐ எம் சாரி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: எங்க இருக்கீங்க? சௌரிராஜன் பேசுறேன் மேடம்.
0: சௌரிராஜன் சார்.
2: என்ன
0: சமைப்போம்?
2: குக்கர்ல வந்து மணல்.
0: நன்றி. ஓகே, தேங்க்யூ. அதாவது கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் அப்படியே. தேங்க்யூ ஸோ மச், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. அடுத்த நேயர்கிட்ட வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து?
3: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன்.
0: தேங்க்யூ சார், கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லணும். டன்.
3: ஆ ஓகே.
0: ஸ்கூலில் ஸ்கேல் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம ஸ்கூல் காலேஜ் நம்ம வீட்டில் கூட ஸ்கேல் எதுக்கு
3: பயன்படுத்துறோம்?
0: நர்ஸ் இருக்காங்களே, நர்சஸ் எல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க?
3: ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க.
0: தீயணை இப்போ வண்டி இருக்குல்ல, அது என்ன செய்யும்?
3: காபி குடிச்ச.
0: ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் ராதி பாலாஜி பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: தேங்க்யூ மேம். எஸ் மேம், விளையாடலாமா? தபால்காரர் என்ன கொண்டு வருவார்?
4: புரியல.
0: பதிலா இல்ல, நான் கேட்ட கேள்வி புரியலையா?
4: இல்ல புரியல, புரியல, கேளுங்க.
0: தபால்காரர் இருக்காரு இல்லையா, போஸ்ட்மேன் போஸ்ட் உமன் இருக்காங்கல்ல, அவங்க தபால்காரர் என்ன கொண்டு வருவாங்க?
4: எதுவும் எடுத்துற மாட்டாங்க.
0: எதுவும் எடுத்துற
4: மாட்டாங்க.
0: சரி, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் எங்க கிடைக்கும்?
4: அது எங்க வேணாலும் கிடைக்கும்.
0: எங்க வேணாலும் கிடைக்குமா? ரொம்ப நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
0: எஸ் சார். ஹலோ.
5: சேலம் பாக்கம்.
0: ஐம் சாரி, ரேடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசுறது எனக்கு டபுள் டபுளாக கேட்க.
5: ரேடியோ தள்ளி தாங்க வந்திருக்கேன் மேடம்.
0: உங்கள் பேர், ஊர் சொல்லுங்க மேம்.
5: உஷா, கேளம்பாக்கம்.
0: உஷா, கேளம்பாக்கத்தில் இருந்து. சந்தோஷம், விளையாடலாமா? தண்ணி பாட்டிலில் என்ன இருக்கும்?
5: பிளட் இருக்கும்.
0: சந்தோஷம், நீங்கள் இன்னும் வால்யூம் ஆஃப் பண்ணல, ரேடியோ ஆஃப் பண்ணல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தவங்க கேட்ட விளையாண்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம். ஓகே டன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஓடி ஓடி வந்துடுறேன். அதில் கட் பண்ணா என்ன அர்த்தம்? வணக்கம்.
6: எம் கல்லுப்பட்டி டிவிஎஸ் கண்ணன்.
0: எஸ் சார், விளையாடலாமா? ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா?
6: வைக்கக்கூடாது.
0: வைக்கக்கூடாதா? அப்போது அப்படியே சாப்பிட்றணுமா?
6: அப்படியே சாப்பிடணும்,
0: அவ்வளோதான். நான் அப்படியே சாப்பிட்றேமா, நான் கேள்வி தான் கேட்குறேன். சந்தோஷம், சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்கு, அதனால அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது. வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர், ஷாகுல் ஹமீத் பாடிய பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: ஓகே, நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நேயர்கள் நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மன்னிச்சிடுங்க, நமக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் நம்ம விளையாடலாம். ஓகே, நிகழ்ச்சியில் வந்து நம்ம நேயர்கள் நமக்காக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணி அதாவது கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்க வந்திருக்கேன். என் மேட்டுப்பட்டி கண்ணன், அதுக்கப்புறம் குடமாடம்பட்டி கே வி ஜெயசெல்லன், சென்னை சிங்கர் சிவராமன், முத்துக்குமார் தஞ்சாவூர்லேருந்து, பாபு முல்லைக்காடுலேருந்து, தேனி ஹரிராம், சரவணன் ராமலிங்கம், பர்வத வர்தினி, எஸ்எஸ் கண்ணன், ஷோபா ஃப்ரம் பேரளத்திலிருந்து, அதுக்கப்புறம் வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து, வலங்கைமான் ஆட்டோதுறை, குப்பண்ணன் ரங்கசுவாமி, அதுக்கப்புறம் சரஸ்வதி பத்மநாபன், கே ஜி கதிரவன், சங்கர் டெய்லர், சேந்தமங்கலம், சிவதாஸ், சுலே, ரீஜா, மனோகரன், முகமது பிலால், வாசன், ஹரிஹரன், சங்கரி பாலா, வீர ராகவன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, ராஜேஷ் பெரியார் நகர், ஏர்வாஞ்சேரி, ஷாகுல் ஹமீத், நடராஜன், சுப்பையா, புத்தாகரம், கொடுங்கையூர், குருசாமி, முனியாண்டி, கார்த்திக், சோழா, நாகராஜன், ஹரிஹரன், ஹலோ, அதுக்கப்புறம் முகமது பிலால், ஓகே, சங்கரி பாலா, கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், அந்தோனி ராஜ், காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்காகவுமே, ரொம்ப நன்றி. உங்கள் பரமேஸ்வரி புனேவில் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்ததா 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி, தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை, இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
2: புள்ளி 3 பாட்டுக்கு இட்டான்.

வணக்கம் நேர்களே, நேரம் 5 மணி. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுக்கிட்டு இருக்க கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா பூந்தண்டல் இப்படியான ஒரு பிஜிஎம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடக்கத்திலே அப்படியே மென்மையான பாட்டெல்லாம், கொஞ்சம் அடியான பாட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க, அது அந்த ஃபீலோடு இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் மாறிக்கிறலாம் அப்படிங்கிறக்காக இப்படி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பனுகிறதையா பூந்தண்டலில் ரொம்ப அருமையாக பேசி அதே நேரத்தில் மென்மையான இதமான பாடல்களோடும் நான் உங்களோட பேசுகிறதுக்கு காத்துக்கிட்டுருக்கேன். நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் முதல் பாடல் வந்து அங்காடி தெருலேருந்து உன் பேரே சொல்லும் போதே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில், நான் முத்துக்குமார் அவர்களுடைய அருமையான வரிகளில், நரேஷ் அப்புறம் வந்து ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரண் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இந்த பாடல் முதல் பாடலாக உங்களுக்காக பூந்தண்டலில் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் காற்றலையில் நேரலையில், நான் உங்கள் நண்பன் இருதயா, இணைந்திருப்போம் இன்பம் நிறைந்திருப்போம் என்று சொல்லி முதல் பாடல் உங்களுக்காக.

0: Yes, who is it?
1: Don.
2: Don. Don.
3: 102.3
1: பாட்டுக்கு இந்த டான்.
2: Don. Don. Don. Don.

5:16 ஆகிட்டு இருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் பூந்தன்றல். பூந்தன்றல்ல மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. அடுத்த பாடல்னு பார்த்தோம்னா எனக்கே எனக்கா அப்படின்னு ஜீன்ஸ் படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல். வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் ஏ ரகுமான் அவர்களுடைய இசைந்த பாடல் பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி. இந்த பாடல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய, அதாவது எனக்கே எனக்கா அப்படிங்கிற பாடலை தாண்டி இந்த பூவுக்கள் ஒளிந்திருக்கும் அந்த படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். ஸோ இந்த பாடல் என்ன அப்படி ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா, அந்த 7 உலக அதிசயங்கள் அப்படிங்கிறத அடக்கியிருக்கிற அந்த பாடலை தாண்டி இதில் வந்து ஐரோப்பாவை வளம் வரும் கால்நடையாக அப்படின்னு ஐரோப்பாவில் போய் ஏன்பா வாக்கிங் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க நம்மளுக்கு தோணும். பட் இருந்தாலும் அதனுடைய மென்மையான வரிகளில் அந்த படமாக்கப்பட்ட அந்த அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சிந்தனையோடு, அந்த ஒரு திரைக்கதை பார்வையோடு இந்த பாடலை கேட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த பாடல் உங்களுக்காக போதிக்கு வந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102 புலி 3 பாத்துக்கு தான் டாலு. 102 புலி 3 பாத்துக்கு இதான் டாலு.

நேரம் 5:31, இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். பூந்தன்றல் பூந்தன்றலில் மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. பூந்தன்றலில் அடுத்தடுத்து பாடல்களாக மாமன்னன் மற்றும் மனம் விரும்புதே அந்த ஒரு பாடல் வந்து நேருக்கு நேர் படத்திலிருந்து வரும். ரெண்டுமே ரொம்ப அருமையான பாடல். மாமன்னன் படம் அந்த பாடல் வரிகளை நமக்காக தந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில், யுகபாரதி அவர்களுடைய வைரமான நல்ல வரிகளில் விஜய் ஏசுதாஸ் வந்து இந்த பாடல் பாடியிருக்கிறாரு. நல்ல ஒரு அருமையான பாடல், அதை கேட்குறக்கே மென்மையாக ரொம்ப இதமாக இருக்கும். அதற்கடுத்தபடியாக நேருக்கு நேரில், இதுவும் ஒரு அட்டகாசமான படம். தேவா அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் ஹரிணி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த ரெண்டு பாடலும் நமக்காக அடுத்தடுத்து பூந்தன்றலில் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் காற்றலையில் நேரலையில். நான் உங்கள் நண்பன் இருதயா. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் FM 100.1, வேலூர் FM 100.4, கும்பகோணம் FM 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: எஸ் பக்தி மாலை நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் ஆடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து.

மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் கே எஸ் ரகுநந்தன் இசையில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி திரைப்படத்திலிருந்து.

இல்லாத சுவை மிகும் காட்சி தந்த கனியே, ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே, அருளும் பொருளும் அவ

தனது செய்கள் செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாய நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாழ வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் முழு வண்ணம் அமைதியின்படி

6:12 ஆயிட்டிருக்க பக்திமாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் திருவருட் செல்வர் திரைப்படத்திலிருந்து பாடல். இணைந்திருங்கள்.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

6:20 ஆயிட்டு பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகமல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

அனுராதா ஸ்ரீராம் குரலில் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உங்களுக்கு இது காத்து கொண்டிருக்கிறது. மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கை

0: நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தமிழக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவின் நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டவாணி.
0: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11

0: 11-4, 11-2, 11-6 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹார்ட்மேனை வென்றார். பிரவுன்ஸ்பெர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: பாட்டுக்கு இட்டான.
2: திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி. எஸ், இது என் விருப்பம், என்னுடைய விருப்ப பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் கேட்க போறீங்க. நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பரணி இசையில் ப விஜய் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. எஸ் என் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் பேபி பாடியிருக்காங்க. பரத்வாஜ் இசையில் தான், வைரமுத்து வரிகளில் தான், ஜெமினி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில ஈ திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். மீண்டும் 7 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓடோடி வர திரைகானம் நிகழ்ச்சிக்காக.

மணி ஆயிட்டு இருக்கு. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்தில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கோவை கமலா குரலில் இளையராஜா இசையில் சேது திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: 102.3 FM.
1: மச்சான்.

வித்யாசாகர் இசையில் விஜய் வரிகளில் புஷ்பா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டு ரசிச்சீங்க. தில் திரைப்படத்திலிருந்து திரைக்கானத்தில் அடுத்த பாடல் உங்களுக்காக மணி அமுதன் வரிகளில் சி சத்யாவோட இசையில் பழனி அமலன் சின்ன பாடிய பாடல் நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலுங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது.

0: உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான

0: புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திரைகாணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நம்ம நெருங்கிட்டிருக்கோம். 7:26 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல் திரைகாணத்தின் நிறைவு பாடல் அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய பாடல் அள்ளி தந்தவானம் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: 102.3 விவத் பாரதி தமிழகமில் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தேன் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியது. அதனால தான் தேனை அமிர்தத்துக்கு நிகரா சொல்லுவாங்க. தேனில் பல வகைகள் இருக்கு. எந்த பூவிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த பூவின் தன்மையை பொறுத்து தேனின் தன்மையும் குணமும் மாறுபடும். நாவல், வேம்பு, முருங்கை, மா, தும்பை, புளி, துளசி, இப்படி 300க்கும் அதிகமான தேன் வகைகள் உள்ளன. பொதுவாக தேனை நல்ல தூக்கம், தொண்டைக்கட்டு, உடல் எடை, மேனி அழகு, வயிற்றுப்புண், கொப்புளம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்க வல்லது தேன். பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். பால், பாசிப்பயிறு, தயிரை தேனுடன் கலந்து முகத்தில் பூசி வர முகப்பொலிவு கூடும். தேனை சுண்ணாம்புடன் சேர்த்து 10 போட்டால் வலி வீக்கம்லாம் குறையும். தூதுவளைச்சாறு தேன் சேர்த்து குடிச்சா சளியிலிருந்து விடுபடலாம். கேரட் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சோகை போகும். பரமேஸ்வரியம்மா, வீட்டில் தேன் வச்சிருக்கீங்களா? ஒரு மருந்து பொருளாக நினச்சி நல்ல தேனை வாங்கி வைக்கிறது நல்லது. தேங்காய் பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் குடல் புண், வாய்ப்புண் ஆறும். பூண்டு தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் சரியாகும். தேனை வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா வயிற்றுப்போக்கு சரியாயிடும். உங்களுக்கு நல்ல குரல் வளம், நீங்கள் சாப்பிட வேண்டாம். தொண்டை கரகரப்பு உள்ளவர்கள் எங்களை போன்றோர் தேனை மிளகுடன் சேர்த்து சாப்பிடணும். பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி கிடைக்கும். பாலில் தேன் கலந்து ராத்திரியில் சாப்பிட நல்ல தூக்கம் வரும், இதயம் பலம் பெறும். 40 வயதை கடந்தவர்கள் தண்ணீர் அல்லது பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் கால்சியம், சுண்ணாம்பு சத்தின் அளவு கூடும். நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரப்பு நல்லா இருக்குமா? எலுமிச்சை சாறுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். மாதுளம்பழச்சாறு, தேன், பன்னீர் ரோஸ், கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று எரிச்சல் குறைவதுடன் ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும். பரமேஸ்வரி அம்மா, தேன்னால எவ்வளவு நன்மைகள் பார்த்தீங்களா? ஆனால் நல்ல தேன் கிடைக்கணுமே. தேனீக்கள் 1000 பூக்களை முகர்ந்துதான் இவ்வளவு தேனை சேமிக்கின்றன. தேனீக்களில் ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனீக்கள்னு ஒரு சில வகைகள் இருக்கு. இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு தேனி குடும்பம். அப்புறம் மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி, மேற்குலக தேனி, கிழக்குலக தேனி, பெருந்தேனி, இந்திய சிறுந்தேனி, இப்படி பலவாறாக பிரிக்கிறாங்க. தேனீக்கள் நாம் வாழும் இடங்களில் இருக்குன்னா நமது சூழல் நல்லா இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பா, வட அமெரிக்காவில் தேனீக்களின் எண்ணிக்கை அதிக அளவு குறைந்து வருவதாக சொல்கிறாங்க. பொதுவாக தேனீக்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு உதவும், மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. மனிதனின் உணவு சங்கிலியிலும் தேனீக்கள் பங்காற்றுகின்றன. அதனால் தேனீக்களின் அழிவு பல வகையான பயிர்கள், பழ வகைகள் உற்பத்தியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு தேனி குடும்பம்னா ராணி தேனி, இதுதான் அரசி. இதனை சுற்றி 1000 ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உள்ளன. இவை தவிர வேலை செய்ய பெண் தேனீக்கள் சுமார் 50,000-60,000 வரை இருக்குமா. தேனீக்களின் வாழ்நாள் 28-35 நாட்கள். தேனிய சுறுசுறுப்பு, கூட்டு முயற்சி, தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்றவற்றுக்கு உதாரணமாய் சொல்லுவோம். அவற்றைப் போல நாமும் வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நூத்தி 2.3 பாத்துக்கு தான்.

0: பாட்டுக்கு இட்டான்.
1: திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக எஸ்பிபி குரலில் வைரமுத்து, வரிகளில் கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா குரலில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல் காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 7:53 ஆயிடுச்சு. மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைக்கு காலையில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, நம்மளுடைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உன்னிகிருஷ்ணன் குரலில், கே செல்வ பாரதி வரிகளில், எஸ் ராஜ்குமார் இசையில், பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க இணைந்திருங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார் அமைச்சர்? ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்கிறிய, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானே, அவன் கண்ணத்தை தடவிட்டே ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான்
0: அவன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.

நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் 8:01. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கோரினால நல்ல ஒரு அருமையான தலைப்போட நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிடுவோம். அந்த சொல்றதுல நம்ம வந்து கவிதை, அதாவது நீங்கள் படித்து ரசித்த கவிதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் நம்மள்ட்ட. நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் சொல்லலாம், அல்லது கால் பண்ணி வேண்டியும் சொல்லலாம். கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 2952-0853, அப்புறம் 2838-9871 இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து நம்மளோட பேசலாம். இந்த இப்போ இந்த நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னா, விவேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த எஃப்எம்லையும் கேட்டு நீங்கள் வந்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வில் பங்கெடுக்கணும் அப்படின்னா, கவிதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. கவிதை அப்படின்னாவே கருத்துக்களை விதை, அவ்வளோதான். நிறைய பேர் என்ன கவிதைனா எவனுக்குமே தெரியாத அளவுக்கு ஒன்று எழுதி வைக்கணும், அதை விளக்கி சொல்கிறதுக்கு 100 ஆள் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ கவிதை அப்படிங்கிறது நிறைய மாறிடுச்சு. அது இன்னொன்று சொல்லுவாங்க, என்னென்னா இந்த எண்டிலேருந்து அந்த எண்டு வர எழுதுனா பாராகிராஃப், அதை மடித்து எழுதுனா கவிதை அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்போம். அப்படிலாம் கிடையாது. கருத்துக்களை விதைப்பது தான் கவிதை. அந்த அடிப்படையில் 2 வரிகளோ 3 வரிகளோ உங்களை வந்து அப்படியே இழுத்து போட்டிருக்கோம். அந்த ஒரு சிந்தனையை ஒரு நொடியில் அல்லது 30 செகண்டில் ஏதோ ஒரு இது வடிவத்தில், அந்த குறுகிய நேரத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்க்க ஒரு உதவியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை. அந்த கவிதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். நீங்கள் படித்து ரசித்த கவிதை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கேன். அந்த இதில் நிறைய பேர் உங்களுடைய கவிதைகளை அந்த படித்ததை வந்து சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அன்பு நண்பர் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அனுப்பியிருக்கிறாரு. இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் நிரம்பி நச்சு பிள்ளை அனுப்பியிருக்கிறாரு. தென்றலில் தவழ்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் பழைய நம்ம பூந்தண்டலுக்கு அனுப்புனது. பூந்தண்டல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நேரடியாக நீங்கள் வந்து கவிதைக்கு வந்துடுங்க. கவிதைக்கு நம்ம வந்து எப்படியெல்லாம் உங்களுடைய பாதித்த உங்களுடைய படித்து நீங்கள் ரசித்த அந்த கவிதைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுதும். அந்த அடிப்படையில் என்னென்ன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். முதல்ல ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதையை பார்த்தோம்னா, ஒரு பெண் பார்க்க போன இடத்துல ஒரு ஆண் வந்து அவங்களுடைய வருங்கால மனைவியை பார்த்து சொன்னாராம். அதாவது குழலில் இத்தனை அலைகளா அப்படிங்கிற மாதிரி, அறிவியல் ஏதடி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவியல் ஏதடி அலைகள் அப்படின்னா அறிவியில் அலைகளே இருக்காது. கடலில் அலைகள் இருக்கும், அல்லது ஆறில் அலைகள் இருக்கும், அறிவியில் எப்படி அலைகள் இருக்கும், அது விழும், மொத்தமாக வந்து விழும். ஆனாலும் அலைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய முடி வந்து சுருள் முடி அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையாக 2 வரியில் எழுதி அவங்களே வந்து திருமணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்படியெல்லாம் நிறையா வாழ்க்கையில் அமையும் பார்த்தீங்களா. இதையெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மனதுக்கு மகிழ்வான ஒரு தருணமாக இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போதைக்கு முதல் பாடல் நம்ம வந்து அருமையான ஒரு படத்துலேருந்து கேட்டலாம். பச்சை கிளி முத்துச்சரம் இந்த படத்துலேருந்து ஹாரி ஜெயராஜ் அவருடைய நல்ல ஒரு இசையில் பாடியிருக்காங்க. யாருன்னா ரஃபி மற்றும் சௌமியா ராவ் இதெல்லாம் இவங்களை பாடியிருக்காங்க. தாமரை அவர்களுடைய வரிகளில் இப்போதைக்கு உன் சிரிப்பினில் அந்த பாடல் எல்லாருக்காக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: இப்போ நம்ம வந்து நேயர்கள்ட்டே கேட்டுருவோம், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கும் கலா, சொல்லுங்க என்ன கவிதை?
1: சார், நான் படிக்கும் போது நிழல் தேடும் நெஞ்சங்கள்.
0: நிழலை தேடும்
1: நெஞ்சங்கள்.
0: ஆ சொல்லுங்க. வணக்கம்.
2: சார், திருநெல்வேலி மாவட்டம் பேரனூர், கருணாநிதி சார்.
0: சொல்லுங்க கருணாநிதி.
2: ஒரு ஒற்றுமை.
0: ஒற்றுமை, அதை பத்தி கவிதை சொல்ல போறீங்களா?
2: அதாவது புறா ஜோடி ஜோடியாக போகிறது, எறும்புகள் சாரை சாரையாக போகிறது, யானைகள் கூட்டம் கூட்டமா போகிறது. ஏன் தமிழரா ஒன்று கூடணும், தமிழரா எழுவோம், வாய்ப்புக்கு நன்றி. பேரனூர் கருணாநிதி.
0: ஓ சரி சரி, அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நல்லது நல்லது. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நான் படித்து வியந்த கவிதை வரிகள் பாரதியார் தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்டதையும் நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் இரு கவிதைகள். முதல் கவிதை, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே நல்லனவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், நன்னிய உரிமை வேண்டும். இரண்டாம் கவிதை, பட்டினி கிடந்து பசியால் மலிந்து பால்பட நேர்ந்திடனும் கட்டி இழுத்து கால் கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் போதும் பொங்கு தமிழிசை பேச மறப்பேனோ அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். ஆனால் மேலே பாரதியார்னு சொல்லியிருந்தார். இரண்டாம் கவி வந்து பாரதிதாசன் சொன்னது. சரி பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன் கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை புத்தகம் முழுவதும் நிரப்பி விடாதே. நான் படித்த முதல் கவிதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே உள்ள கவிதையை வந்து பிரபாகரன் அவர் அனுப்பியிருந்தார். முகமது பிலால் ஐநாவரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நேயர்கள் வந்து மயிலை பட்டாபி, கண்ணன், சங்கரி, ரவிமாலதி, உஷா, அப்புறம் ரமேஷ், வெங்கடேஷ், குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவங்கெல்லாம் வந்து வாழ்த்திருக்காங்க. நல்லது. அப்படியே கைதட்டல் இருக்குது. இனிய மாலை வணக்கம் பன்னைபுரம் மணிகண்டன் சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் இருதயம் அப்படின்னு முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து சொல்லியிருக்கிறாரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடல் அருமையான பாடல்னு சொல்லியிருக்காரு. ஓ நெஞ்சம் பாடல் மனதை கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சோழா அனுப்பியிருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் வந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு நேரத்தை நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: ஹலோ.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சவுந்தரராஜன் சார், என்ன கவிதை?
3: ரோஜாவை பற்றி சார்.
0: ரோஜாவை பற்றியா?
3: ரோஜாவை சுற்றி முள் இருக்கிறது என்று கவலைப்படாதே, முட்களுக்கு மத்தியில் ரோஜா இருக்கிறது என்று சந்தோஷப்படும்.
0: நன்றி.
3: மிக்க மகிழ்ச்சி சார்.
0: நன்றி நன்றி சவுந்தர் அவர்களே. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து
4: சார்? நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
4: ஹலோ.
0: சொல்லுங்க, எனக்கு கேக்குது.
4: கொஞ்சம் கம்மியா கேக்குது சார் குரல்.
0: உங்க குரல் எனக்கு நல்லா கேக்குது.
4: ஹலோ.
0: சொல்லுங்க
4: சார். நான் கவிதை எழுதுனது ஒரு இதில் வந்தது.
0: ஓ, நீங்களே எழுதியிருக்கீங்களா?
4: ஆமா சார், மாசம் மாசம் எழுதுற வந்துகிட்டு தான் இருக்கு.
0: ஓ நல்லது.
4: பழைய இதில் நான் இல்லைன்னு வந்திருக்கு.
0: அருமை.
4: படிக்கவா?
0: சொல்லுங்க தாராளமா.
4: ஒரு மலருக்கு தான் எத்தனை வாசனை, அதை தந்த மரத்துக்கு தான் எத்தனை யோசனை, அதை பார்க்கும் மனிதர்களுக்கு தான் எத்தனை ஆசை. பூ இருந்தால், ரொம்ப பூவாக இருந்தால், சின்ன பூவாக இருந்தால் கூந்தலுக்கு அழகு, ரொம்ப பூவாக இருந்தால் தோட்டத்துக்கு அழகு, இதை பார்க்கும் கண்களுக்கு தான் எத்தனை அன்பை தேடும், அதுதான் அழகு.
0: நன்றி நன்றி. இந்த மாதிரி நிறைய எழுதுங்க. சரியா? நன்றி. ரொம்ப அருமையான ஒரு கவிதையை சொன்னார் பொன்னேரி கலில் அகமது. இனிய வணக்கம். கவிதை, பெண்ணை உனது மெல்லடி பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்து தலை சுற்றி போனேன், நாக அவளையும் வல்லநடி. இது வந்து வைரமுத்து எழுதின பாட்டில். சரி, அதை அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஓகே நல்லது. முகமது

8:10 ஆயிற்றுக்கு. இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கூறினால். நீ கூறினால நீங்கள் படித்து ரசித்த கவிதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். எப்போதுமே கவிதை படிப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், கேட்குறதும் நல்லாயிருக்கும்.

பிலால் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மேற்கொண்டு வேற யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துகிட்டு இருக்கு, இன்னும் வந்துகிட்டு இருக்கு, சிறப்பாக வரட்டும். இப்போதைக்கு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். காவிய தலைவன் படத்திலிருந்து யாரும் இல்லா தனியரங்கில் அப்படின்னு ஒரு அருமையான பாடல், ரொம்ப அருமையான ஒரு வரிகள் அதில் இருக்கும். பாவண்ணா விஜய் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, ஏ ரகுமான் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா, மோகன் இவங்க வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் இப்போ நம்ம எல்லாருக்காக வந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றலையில் நேரலையில் நான் உங்கள் இருதயா இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3 பாட்டுக்கு
3: கேட்டுருக்கோம். நீ கோரினால் நான் உங்கள் நண்பன் இருதயா உங்களோட பேசிட்டு இருக்கேன். நீங்கள் படித்து ரசித்த கவிதை என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். கொடமாண்டப்பட்டி ஜெய்சீலன் அனுப்பியிருக்காரு பிடித்த கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா, விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத காலம்தான் சொர்க்கம் என்று அப்படின்னு. கவிக்கம் அப்துல் ரஹ்மான் கவிதை வந்து, நான் மெழுகுவர்த்தியாக இருக்கிறேன், நீ ஊதுபத்தியாக இரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக கவிக்கம் அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு கவிதை பார்த்தோம்னா, அந்த பால்காரனே நீ பரிசுத்தமானவன் தான், அதற்காக கறந்த பாலையும் கழுவியாக தருவது அப்படிங்கிற மாதிரி பாலில் தண்ணி ஊற்றுறதை பற்றி ஒரு ரொம்ப அருமையான ஒரு கவிதை வரிகளில் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கவிதை வரிகள் அப்படிங்கிறது சிந்தனையும் தூண்டும், அதே நேரத்தில் ஒரு சிலேடை அப்படிங்கிறதும் இருக்கும். சர்காஸ்டிக், அதாவது மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்து உணர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து கவிதையில் அடங்கியிருக்கும். அதனால தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். எல்லாரும் அந்த கவிதைகள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் என்னென்னா, பாடல் வரிகளை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க, வேண்டாம், நீங்கள் படித்த கவிதைகளே நான் வந்து கேட்டிருக்கேன்னா. எம் கார்டன் செல்வகுமார் வணக்கம், நிகழ்ச்சிக்கும் அன்பு நண்பர் ஆர்ஜி இருதய அவர்களுக்கு மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம். வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு, வரட்டும் வரட்டும். அதற்கு அடுத்தபடி நம்ம நேயர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார். வணக்கம், எனக்கு கேட்குது. வணக்கம்.
4: ஹலோ.
3: ஹலோ,
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
4: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா.
3: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறீங்களா?
4: பல செயல்கள் செய்தும் நரையோடி கிழப்பருவம் எழுதி மனம் வாடி துன்பம் மிக உழன்று
3: வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அந்த கவிதையை ரொம்ப பிடிக்கும்.
4: உற்சாகமான கவிதை.
3: நன்றி. உற்சாகமான கவிதை, நீங்களும் நல்லா உற்சாகமா சொல்லணும். நன்றி.
4: நன்றி.
3: நேர்களே, நீங்கள் வந்து நம்மளோட கால் பண்ணி பேசணும் அப்படின்னா 2952-0853 இந்த எண்ணுக்கோ, அல்லது 2838-9871 இந்த எண்ணுக்கோ நீங்கள் வந்து நம்மளோட பேசலாம். அதாவது, அண்மையில் நீங்கள் படித்து ரசித்த கவிதை அப்படிங்கிறத விட, கவிதை எப்போ படிச்சிருந்தாலும் முதல் முதலாக படித்த கவிதையோ அல்லது எதுவோ உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த கவிதைகளை நம்மளோட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். வணக்கம்.
5: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன் சார்.
3: சொல்லுங்கள் மீனாட்சி.
5: நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்ப சின்ன வயசுல வந்து சாணியில ஒரு கவிதை படிச்சேன் சார். சாணி புக்ல காதல் ஒரு கவிதை படித்தேன். காதல் வசந்த காலத்தில் மட்டும் பூத்ததில்லை, கொல்லும் கோடையிலும் பூத்ததுதான். மைசாரலில் மட்டும் தளிரிடுவதில்லை, கோடையிலும் தளிரிடுவதுதான்.
3: இல்ல, கொல்லும் கோடையிலும்
5: உச்சரிக்கப்பட.
3: இல்ல இல்ல, என்ன சொன்னீங்க? இடையில கொல்லும் கோடையிலும்
5: பூத்ததுதான்.
3: சரி.
5: உள்ளத்தில் மட்டும் உச்சரிக்கப்படுவதே, உள்ளத்தையும் பாதிக்கப்படுவது.
3: உள்ளத்தையும் பாதிக்கப்படுவது.
5: பூவை போல மென்மையானது, புயலை போல வேகமானது, புனிதமானது மட்டுமல்ல பாவமானதுதான் காது.
3: அருமையா இருக்கு. இது யார் எழுதுனது?
5: இது வந்து யாரு?
3: யாரோ எழுதிருக்காங்க. யாரோ எழுதிருக்காங்க, நீங்க ரசிச்சிருக்கீங்க.
5: ஆமா சார்.
3: சரிங்க மீனாட்சி, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கவிதைகள் இருக்கா?
5: என் இதயத்தில் ஒரு பகுதியில் குடியிருந்து கொண்டு அதற்கே வாடகையா பிரிவு என்னும் மடலை வரச்சொல்லிக்கிறாயே நாயமா, உங்களிடம் பழகி நாட்களே ஆகிறது. கற்பனையில் கலந்து கனவில் தோன்ற என்ன மாயம் வந்து போட்டாயே தெரியவில்லை.
3: நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த கவிதைகள் எல்லாம் மொத்தமா எழுதி படித்து ரசித்த கவிதைகள் சொல்லிட்டு எங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரியா?
5: நல்லா
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மீனாட்சி. நன்றி. நன்றி. வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ. வணக்கம்.
6: ஹலோ சார். வணக்கம் சார், நான் சாந்தா பேசுறேன்.
3: சொல்லுங்க சாந்தா.
6: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் எழுதின கவிதை சொல்லலாமா சார்?
3: தாராளமா தாராளமா, அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்.
6: மழை பெய்யும் போது அந்த நேரத்துல எழுதினது சார்.
3: அழிஞ்சிருச்சாப்ப?
6: மழை வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து
3: மழை பெய்யும் போது எழுதுனா சரி, எழுதுனதோட அழிஞ்சிருச்சு போல அப்படின்னு. தாராளமா சொல்லுங்க.

0: இனிய அமுத பன்னீர் மழையே இடிதாளத்துடன் சேர்ந்து கொண்டு ஏன் இந்த ஆனந்த நடனம்? என் மனவீட்டின் உள்ளே காற்றும் உனை கண்டு வேகமாய் பறந்து வந்து சாளரத்தையும் அடித்து தட்டுகிறாய், வாசல் கதவையும் அடைத்து மூடுகிறாய், மின்னலாய் வந்திட்டாய், மின்சாரத்தையும் துண்டித்தாய். மழையே, உனக்கும் மோகம் இல்லாத தாகமோ என் வீட்டினுள்ளே வந்துவிட்டியே. உன்னை வாவென்று வரவேற்பதா, ஏன் வந்தாய் என்று விருப்பதா? அமுதமாய் பருகுவேனே, அளவோடு பொழுங்கிப்பாளே, உன்னுள் மூழ்கி போவேனே, நானும் அளவுக்கு மீறினால் நீயும் வந்த பிறகு பூமியும் தன்னை ஈரமாக்கிவிட்டு பயிரையும் சீராக வாழ வைத்து விவசாயிக்கு வாழ்வாதாரத்தையும் நிலத்தடி நீரையும் மேலே உயர வைத்து எங்கள் இதய மனங்களையும் குளிர்விட்டு மழையே, நீ இல்லை எனில், நீர் இல்லை எனில் இந்த உலகம் இல்லையே.
1: சூப்பருங்க, அருமை.
0: தாமல் வந்திட வேண்டும், அவ்வப்போது வரவேற்க காத்திருக்கிறோம்
1: காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி.
0: எங்களுக்கும் தாகம் உண்டு, உன் மீதும் மோகம் உண்டு, என் அமுத இனிய மழையே தொடர்ந்து வா,
1: தொடர்ந்து வா, தொல்லை தராதே அப்படின்னு முடிச்சு விட்டீங்களா?
0: தேங்க்யூ சார்.
1: நல்லது சாந்தா, ரொம்ப அருமையான ஒரு கவிதை, நன்றி.
0: நான் அடிக்கடி எழுதுவேன் சார், அதாவது நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து அப்பப்ப எழுதுறது.
1: நல்லது நல்லது. வேற எதுவும் எழுதுறீங்களா?
0: புக்கெல்லாம் எழுதுவேன், பத்திரிகை எழுதிட்டு தான் இருக்கேன்.
1: நல்லது, தொடர்ந்து எழுதுங்க சரிங்களா? நன்றி.
0: நீங்களும் எழுதுங்க சார், உங்கள் எழுத்துக்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, நன்றி. வணக்கம். ஹலோ,

மாணிக்க விநாயகம் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த இரண்டு பாடல்களும் அடுத்தடுத்து நம்மளுக்காக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றலையில் நேரலையில் நான் உங்கள் நண்பன் இருதயா. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.

0: 8:42 ஆகிட்டிருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கூறினால், நீ கூறினால்ல நீங்கள் படித்து ரசித்த கவிதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆர்ஜி அவர்களுக்கு வணக்கம். கலை துரைராஜன் சுந்தரராஜ பெருமாள் கோயிலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. வானம் வேர்வை சிந்தினால் பூமி பூத்து குலுங்கும், மனிதன் வேர்வை சிந்தினால் வாழ்க்கை நந்தவனமாகும். படித்த கவிதை தான், ஆனால் என்னுள் இருந்த கவிதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி. இரவு வணக்கம். நீ கூறினா நிகழ்ச்சியில் என்னை கவர்ந்த கவிதை. எழுதுகிறாள் ஒரு பூங்கவிதை தன் இருவிழிகளால் அந்த பூங்கோதை. இதை விட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கு எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். நல்லது. அப்புறம் மறுபடி எல்லாரும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு நல்ல கவிதைகள் படித்து யாராவது அனுப்புவாங்களா? மாலை வணக்கம். முகில் வானிற்கு அழகு ஏர், முனை உளவிற்கு அழகு சீர், மிகு பாடல்கள் பண்பலை அழகு நேர், நிறை பதிவு நேயர்க்கு அழகு, கூர் மதி உரைத்தல் தொகுப்பின் அழகு பூந்தென்றல் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க. வீர ராகவன் அனுப்பியிருக்கிறாரு. நீ கூறினால் கவிதையே, நான் எழுதிய கவிதையும் நீதான், நான் வாசித்த முதல் கவிதையும் நீதான், இணை மறந்து உனை நினைத்து யோசித்த கவிதையும் நீதான், இணை உறங்கவை என நான் யாசித்த கவிதையும் நீதான். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு கேட்டு தற்சமதியம் நான் தட்டச்சு செய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேனி ஹரிதாம், வாழ்த்துக்கள் நண்பரே. தென்றலில் தவழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. யாரு? கார்த்திக் சோலா. இன்னும் நிறையா நண்பர்கள் வந்து அனுப்பிட்டுருக்காங்க, வரட்டும். வணக்கம். ஹலோ
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து சார்?
1: மயிலாடுதுறை மாவட்டம் கோனேராஜு சுரேஷ். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க
1: சார். நட்பு என்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை சார்.
0: இது நீங்க படித்ததா, நீங்க எழுதுனதா?
1: நான் படித்ததில்ல.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நேசம் என்பது நினைக்கும் வரை, பாசம் என்பது பழகும் வரை, காதல் என்பது கல்யாணம் வரை, நட்பு என்பது நாடி துடுப்பு நிற்கும் வரை
0: சார். ரொம்ப நன்றி.
1: எனக்கு அந்த நட்பை பார்த்து படிச்சிருந்தேன் சார். அந்த அப்படியே அப்படியே பார்த்து எனக்கு அந்த இதை சொல்லணும் சொன்னேன் சார். நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: வணக்கம் சார். நான் மயிலாப்பூர்ல இருந்து விமலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க விமலா.
2: சார், நான் எழுத கவிதை படிக்கலாமா சார்?
0: தாராளமா.
2: தூரியை சரியாக இருந்தால் ஓவியமும், விதை சரியாக இருந்தால் செடியும், அஸ்திவாரம் சரியாக இருந்தால் வீடும், மழை சரியாக இருந்தால் விவசாயமும், எண்ணங்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கையும், ஒழுக்கம் தவறுமாறாமல் இருந்தால் மதிப்பும், ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும், உதவும் மனம் இருந்தால் நட்பும் சரியாக இருக்கும்.
0: நல்லது, சரியா இருக்கட்டும். நன்றி. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: அன்பு இந்த தலைப்புல எழுத்து சொல் அகிலத்தை அறிகிறது, சுரக்க சுரக்க பெருக்கிக் கொண்டு இருக்கிறது, சுரக்க சுரக்க பெருகிக் கொண்டு இருக்கிறது. இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன், இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன், வாழ்க்கையில் நான் இதை தேடி ஓடினேன். அன்பு அன்பு. இது நானே எழுதிய கவிதை சார்.
0: நன்றி, அன்பா இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம்

0: சொல்லுங்க முனியமுத்து.
1: நான் ஒரு கவிதை எழுதுறேன் சார், அதுல ஒரு கவிதை சொல்றேன் சார்.
0: அருமையா சொல்லுங்க.
1: தலைப்பு வந்து ரிங்கு சார்.
0: ரிங்கா? என்னது ரிங்கா
1: சொல்லாமல்?
0: இல்ல இல்ல, தலைப்பு என்னது? ரிங்கா?
1: தலைப்பு ரிங்கு சார்.
0: மோதிரம் சொல்ல வரீங்களா இல்ல சும்மா ரிங்குன்னு போடு?
1: அதான் மோதிரத்தை ரிங்குன்னு சொல்றேன்.
0: இங்கிலீஷ்ல கவிதை எழுதிட்டீங்களோனு பார்த்தேன். வேணும்ல. ம், சொல்லுங்க.
1: ரிங் என்ற வட்டத்தில் என்னை நீண்ட நாற்கா நிக்க வைத்து நிம்மதி என்ற கடலில் நான் நீந்தி கொண்டிருந்தேன். கவலை இல்லா என் உள்ளத்தில் காதல் பயிர் விதைத்து அறுவடை செய்யும் போது நற்பென்ற அருவாய மாறிவிட்டாய்.
0: ஆஹா, நற்பென்ற அருவாளாக மாறிவிட்டாய்.
1: கண்களால் காதல் நெருப்பை மூட்டிவிட்டு வார்த்தையா நற்பென்ற தண்ணீரை ஊற்றி அனுப்பிவிட்டா. இந்த பூமியை பேரிழாச்சி உன் பூமியில் போர்த்தி விடவா, அந்த விண்மீனை விசிறியாச்சி உன் வேர்வைக்கு விசிறி விடவா.
0: கோபுரத்தினம் சொல்லுங்க. கோபுரத்தினம்
2: பண்பிலே விதை விதைத்து பருவம் போல் பூ பூத்து பண்பிலே விதை விதைத்து பருவம் போல் பூத்து பூவுக்கு தேனாயி தேனுக்கு வண்டாயி தேன் வண்டுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ அதே போல் இனிமையாக நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலைக்கு திருத்தன் குடிச்சிட்டு கோபுரத்தினத்தின் அவ்வளோ வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் கும்பகோணத்துல ஆள் முடியாது.
0: நல்லது, சொல்லுங்க.
3: கவிதை அழகா எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. எங்களுக்கு இழைவதும் வளர்வதும் நிலவுக்குத்தானே தவிர நாம் வாழும் வாழ்க்கைக்கு இல்லை.
0: சொல்லுங்க.
3: நீ இருக்கும் போது உன்னோடு இருக்க ஆசை, நீ இல்லாத போது உன் நினைவுகளோடு இருக்க ஆசை.
0: நல்லதுங்க, நன்றிங்க. நன்றி நன்றி. கவிதைகள்லாம் தாறுமாற போயிட்டு இருக்கு. அது என்ன இருந்தாலும் ஒரு நல்ல கவிதைகள் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஒரு சில கவிதைகள்லாம் வந்தது, ஒரு சிலதுலாம் அவங்களுடைய உணர்வுகளை அப்படியே ஒரு வெளிப்படையா சொல்ற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பாடல் கேட்டலாம். கேட்டுட்டு நிறைவா எனக்கு பிடித்த ஒரு கவிதையும் சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செய்கிறேன். இப்போதைக்கு பாடல் கோபுர வாசலிலிருந்து பாடல் வருது. பிறை சூடன் அவர்கள் இந்த கவிதை இந்த வரிகளை எழுதியிருக்கிறாரு. பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் நமக்காக வந்து கொண்டிருக்கு. நேரம் 8:48. இது உங்கள் விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றலையில் நேரலையில் நான் உங்கள் நண்பன் இருதயா. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.
4: Yes, I love this idiot. I love

0: கேட்டுட்ருக்கோம். நீ கூறினால் நீ கூறினால நீங்கள் படித்து ரசித்த கவிதை அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அவங்களுடைய அவங்க எழுதின கவிதை, படித்த கவிதை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: இரு வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: ஆ, சொல்லுங்க ஆண்டனி.
1: நல்லா இருக்கு. எரிவதில் தீபம் அழகானது, சுடுவதில் சூரியன் அழகானது, சுற்றுவதில் பூமி அழகானது, வளர்வதில் பிறை அழகானது, மின்னுவதில் விண்மின் அழகானது, தவழ்வதில் குழந்தை அழகானது, பார்ப்பதில் கடல் அழகானது, விழுவதில் அருவி அழகானது, உறைவதில் பனி அழகானது, விளைவதில் பயிர் அழகானது, தலை சாய்ப்பதில் நெற்கதிர் அழகானது, குளிர்ச்சியில் மழை துளி அழகானது, வீசுவதில் தென்றல் அழகானது.
0: இது இன்னும் எவ்வளவு நேரம் போகும்?
1: அழகானது,
0: நல்லா இருக்கு,
1: நிறைய இருக்கு. தேங்க்யூ.
0: இது நேரம் முடிகிற நேரம்,
1: நாழிகை குறைவா இருக்கிறதுனால
0: இப்படி நிறைய அழகானது. எத்தனை இதை எழுதியிருக்கீங்க?
1: இதுல வரைக்கும் அவர் இன்னும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு 227 வரைக்கும் எழுதிருக்கேன். இப்பதான்
0: 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும், கடைசி வந்துட்டீங்க.
1: ஆமா, கார்டனிங் இருக்கனால இப்ப எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். தோட்ட பணி நிமித்தமா அது 227 கதையுமே அப்படி எப்ப

0: ஹைக்கு கவிதை எல்லாம் நிறைய இருக்குங்க சார்.
1: நன்றிங்க, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: ஹிருதயா சார், இனிய வணக்கங்கள்.
1: வணக்கம் வணக்கம். யாருங்கிறது சார்? சார் சொல்லுங்க, எனக்கு கேக்குது.
2: கேக்குறதா?
1: கேக்குது.
2: நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: அப்புறம் நான் வந்து இது ஒன்ஸ் அபான் எ டைம் லாங்லாம் கேட்கும், நான் படிக்கிறதே பழைய கவிதையாக இருந்தது, இருந்தாலும் படிக்கிறேன். ஒரு கோதை தலை கோதி நடந்தாள், சீதைக்கு நேர்ந்தது போல் இங்கும் ஒரு ராவணன் முளைத்தான். பீமனை உசுப்பி விட்டு பாந்தாளி போல் தலையை விழுத்து பார்த்தனை அழைக்கவில்லை. தலை முடித்தால் முந்தானை இறுக்கினால் கைகள் செங்கல் பிளக்க தயாரான பின் வழிமறித்தவன் என்ன ஆனான்? இரவிலும் சாலையிலும் தனியாக நடந்தாள்.
1: ஓ நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க. சரியான கவிதைகள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கீங்க, நன்றி. நான் படித்த கவிதை அப்படின்னு பார்க்கும்பொழுது நானும் கவிதை எழுதியிருக்கேன், பட் இருந்தாலும் படித்து ரசித்த கவிதைகளில் ஒன்று கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதிய அந்த கவிதை ஒன்று. இருட்டு அருகில் விளக்கு ஏற்றப்பட்டது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் மட்டும் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் என்று கேட்டதற்கு ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது மேலானது அல்லவா என்று சொன்னதும் அனைவரும் விளக்கோடு சேர்த்து தீக்குச்சியையும் வணங்க ஆரம்பித்தனர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த கவிதை முடியும். ஸோ அந்த பித்தன் கவிதைகள் அப்படின்னும் ரொம்ப அருமையான ஒரு கவிதை. ஏனென்றால் நம்ம எல்லாருமே யாரோ ஒருவருடைய உதவினால், யாரோ ஒருவருடைய தூண்டுதல்னால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் மேலே மேலே வந்திருப்போம். நம்மளுடைய முயற்சி உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை தாண்டி ஒரு நன்றி உணர்வு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கவிதை இருக்கும். அந்த ஒரு நன்றி உணர்வோட பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு பாடலா, எங்கே எனது கவிதை. நான் தேடிய கவிதை அந்த படத்திலிருந்து, எங்கே எனது கவிதை. ஸ்னேகன் அவர்கள் எழுதியிருக்கிறார், பரத்வாஜ் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் நிறைவு பாடலாக வந்துகிட்டு இருக்கு. நன்றி. அடுத்து நான் 9:15 உங்களை சந்திக்கின்றேன்.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வாய் பேச முடியாத அந்த பெண்மணியை அழைத்து வருவதற்காக சிவிகை தூக்கிகள், காவலாளிகள் என பலரை பல விஷயங்களை ஏற்பாடு செய்த அனிருத்த பிரம்மராயர் அந்த பெண்மணியை அடையாளங்காண வைத்தியர் மகன் பினாகபாணியை சிறையிலிருந்து விடுவித்து அவனை இவர்களோடு அனுப்பி வைக்கிறார். இதை பற்றி தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடமும் பிரஸ்தாபிக்கிறார்.
1: அவன்தான் இந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தானா?
2: அடையாளம் எல்லாம் சரியாக சொல்லி அனுப்பினேன். அவனும் திருவையாற்றில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு காரியம் வெற்றி என்று செய்தி அனுப்பியிருந்தான்.
1: ஐயா, நான் தோற்றுப்போன காரியத்தில் வெற்றி அடைந்த அந்த புத்திசாலி ஒற்றன் இப்போது எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டு விடுவது நல்லதல்லவா?
2: நல்லதுதான். ஆனால் நேற்றிரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது.
1: அடடா, அவனுக்கு என்ன விபத்து? எப்படி நேர்ந்தது?
2: சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்தான். இருட்டிய பிறகு கோட்டைக்கு வரவேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தபடியால் அந்தபடியே அந்திமாலை நேரத்தில் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு முன்னிரவு வேளையில் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புயல் அடித்த செய்திதான் உனக்கு தெரிந்திருக்குமே.
1: ஆமையா, நான் கூட புயலுக்கு பயந்து சாலை ஓரத்து யாத்திரை மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கும்படி நேர்ந்தது.
2: கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. வைத்தியர் மகன் பினாகபாணி விழுந்த

0: மரத்தடியில் அகப்பட்டு கொண்டான். இவ்வாறு முதன் மந்திரி கூறிய போது ஒரு பெண் குரல்,
1: அந்த செண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது, இடிவிடவில்லையா
0: என்று ஆத்திரத்துடன் கூறியது கேட்டது. முதன் மந்திரி அனிருத்தர் அளவில்லாத வியப்புடன் பூங்குழலியை நோக்கினார். அவளை பார்த்து கொண்டே,
2: திருமலை, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண் தானா என்றாள்.
1: ஆமையா, அப்படித்தான் தோன்றியது.
2: இதென்ன விந்தை, காது கேட்க

0: என்றாள்.
1: ஆமையா, அப்படித்தான் தோன்றியது.
0: இதென்ன விந்தை, காது கேட்காதவளுக்கு காது கேட்குமா? வாய் பேச முடியாதவள் பேசுவாளா என்றார் அனிருத்தர்.
1: காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கறதும் வாய் பேச முடியாதவங்கள் பேசுவதும் மிகவும் விந்தையான காரியம்தான். ஆனால் சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணுமூர்த்தியின் பக்தராகிய தாங்கள் மனது வைத்தால் எந்த அற்புதம் தான் நடவாது. ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளி இருப்பது என்னவென்றால்,
0: போதும் போதும், ஆழ்வார்களை இப்போது இங்கே இழுத்து தொந்தரவு செய்யாது. இது விஷ்ணு பகவானின் கருணையினால் நடந்ததல்ல, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இந்த பெண் நம்மை ஏமாற்றி இருக்கிறாள். இவள் யார்? இவளுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவள் இத்தனை நேரம் வாய் பேச முடியாதவள் போல நடித்தாள்?
1: குருதேவரே, இந்த பெண்ணையே கேட்டு விடலாமே.
0: அப்பனே, உன் முகத்தில் தவழும் புன்னகை பார்த்தால் உனக்கு ஒருவேளை தெரிந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. சரி, இவளையே கேட்டு விடுகிறேன். பெண்ணே, உனக்கு காது கேட்குமா? நான் பேசுவது உனக்கு நன்றாக கேட்கிறதா?
2: ஐயா, நான் காது கேட்காதவளாக இருக்கக்கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன். இந்த சண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா சுவாமி, அவன் செத்தொழிந்தானா என்றாள் பூங்குழலி.
0: ஆஹா, உனக்கு காது கேட்கிறது, பேசவும் செய்கிறாய், அருமை என்றார் அனிருத்தர்.
1: நிச்சயமாய் இந்த பெண் வாய் பேச முடியாதவள் இல்லை என்றான் சீடன்.
2: ஆஹா, நான் வாய் பேச முடியாதவள் அல்ல என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே. சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான் என்றாள் பூங்குழலி.
0: பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய்? ஜாக்கிரதை, நீ வாய் பேச முடியாதவளாக இருந்து விட்டால் நேற்று இரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? வாய் பேச முடியாதவள் போல நடித்தது ஏன்? உண்மையை சொல்லு
3: என்று கேட்டார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர்.
2: ஐயா, நேற்றிரவு இங்கு நான் வந்து சேரும் வரையில் பேச தெரிந்தவளாக இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. முதன் மந்திரியின் அரண்மனையை பார்த்து இங்கு எனக்கு நடந்த ராஜோபச்சாரங்களை பார்த்ததும் பிரமித்து வாய் பேச முடியாதவளாக ஆனேன். உங்கள் அரண்மனை பெண்கள் என்னுடன் சமிக்ஞை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு வாய் பேச வராது என்று எண்ணி நானும் சமிக்ஞையாக மறுமொழி கூறினேன். தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது.
0: நீ எவ்வளவு பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லை. உன்னை எப்படித்தான் வைத்தியர் மகன் பிடித்து கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் முட்டாளா இருந்தாலும் சாமர்த்தியசாலிதான்.
2: சுவாமி, அந்த பாவி மகன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. அதற்கு பிரயத்தனப்பட்டிருந்தால் இத்தனை நேரம் அவன் யமலோகத்துக்கு நிச்சயமாக யாத்திரை செய்து கொண்டிருப்பான் என்று கூறி பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: பெண்ணே, உனக்கு புண்ணியமாய் போகட்டும், கத்தியை இடுப்பிலே சொருகிக்குள். அவன் பேரில் உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அதனால் தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயே?
2: என்னை அவன் பிடித்துக் கொண்டு வரவில்லை. ஆனால் என்னை அவன் ஆட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டு விட்டு வந்தார்கள். என் அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் சொன்னான்.
0: அந்த வரையில் அவன் புத்திசாலிதான். நான் சொன்னபடியே அவன் நடந்து கொண்டிருக்கிறான்.
2: ஐயா முதன் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள்தானா? வாயில்லா பேதையாகிய என் அத்தையை பிடித்துக் கொண்டு வர கட்டளையிட்டதும் தாங்கள்தானா?
0: உன் அத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன் அத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாகவிடங்கருக்கு நீ என்ன வேணும்
3: என்று அனிருத்தர் கேட்டார்.
2: ஐயா, அவருடைய அருமை புதல்வி நான் தான்.
0: ஆஹா, தியாகவிடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று.
2: இதை வெளியே சொல்ல வேண்டாம் ஐயா.
0: ஏன் பெண்ணே,
2: சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பிரம்மராயருக்கு

0: தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெங்கிலும் பிரசித்தமாயிருக்கிறது. தங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்குள்ள மதிப்பு பங்கம் வந்துடாதா?
1: பின்னே என் மதிப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியாத இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிடு. உன் அத்தையை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவள் இப்போது எங்கே? நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? எவ்விடத்தில் ஏறிக்கொண்டாய்
0: என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, வாய் பேச முடியாதவளாகிய என் அத்தையை தாங்கள் இதற்காக கைப்பற்றிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்?
1: மகளே, அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை. அது பெரிய ராஜாங்க சம்பந்தமான விஷயம்.
0: தந்தையே, அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது.
1: சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன.
0: என்னிடம் பலிக்காதே.
1: பெண்ணே, உன்னை பாதாள சிறை கூடத்துக்கு அனுப்புவேன்.
0: எந்த பாதாள சிறையிலும் என்னை அடைத்து வைத்திருக்க முடியாது.
1: பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வரவில்லை.
0: திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும் ஐயா. நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசிக் கொண்டுதான் பிரயாணம் செய்தேன்.
1: அவன் யார்? சேந்தன் அமுதன்?
0: அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்தோம்.
1: எதற்காக மகளே?
0: இந்த தஞ்சாவூரில் உள்ள மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்று வெகுகாலமாக ஆசையுண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறதையா? நான் பார்க்கலாமா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இங்க நடந்திருப்பதெல்லாம் ரகசியத்துக்குள் ரகசியமாகவும் சுழல்களுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படி சேந்தன் அமுதன் சொன்னபோது பூங்குழலி நெருப்பு பந்தை போல சீறி எழுந்ததை பார்த்தோம். அறச்சீற்றம் எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன? எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன? என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? முதன் முதல் கோடிக்கரையில் இந்த பெண் வல்லவரையனை கேட்டது நினைவிருக்கும். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள்? அதுக்கு யார் வந்தால் நமக்கு என்ன கவலைன்னு அவன் சொன்னதும் ஏன் கவலை இல்லை? நீ நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்லவான்னு பளிச்சுன்னு கேட்டாள் அல்லவா? இந்த பகுதியில் காற்றை பற்றி பார்க்கறது பொருத்தமாக இருக்கும். காரணம், முந்தின மாலை நேரத்தில் வீசின காற்றை பற்றி குருவும் சிஷ்யனும் பேசி நம் கவனத்தை ஈர்த்துட்டாங்க. இயல்பான இயக்கம் மென் காற்று, சீரான மித ஓட்டம் இளங்காற்று, குறுகிய காலத்தில் திடீர் வேகத்துடன் வீசினா வன்காற்று. நேற்று அரண்மனை பல்லக்கு சேந்தன் அமுதனையும் பூங்குழலியும் கடந்து சென்ற கொஞ்ச நேரத்தில் இளங்காற்று பெருங்காற்றாக மாறினதை கண்டோம். இது சூறை காற்று, திடீர்னு உருவாகும். குறுகிய காலமே வீசினாலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்திடும். இதிலிருந்து வேறுபட்டது புயற் காற்று. இது பெரிய வானிலை அமைப்புன்னு சொல்லணும், பெரிய இயற்கை நிகழ்வு. கடல்ல ஏற்படுற குறைந்த காற்றழுத்தம் காரணமா உருவாகுது புயற் காற்று. இதன் விளைவு பல நாள் நீடிக்கும். பினாகபாணிக்கு நேர்ந்த விபத்தை கேள்விப்பட்டதும் தன் நிலையையும் மறந்து பூங்குழலி வாயார சாபம் கொடுத்ததை கேட்டோம். கல்கியின் பார்த்திபன் கனவு புதினத்தில் பூங்குழலிக்கு இணையான கதாபாத்திரம் வள்ளி, படகோட்டி பொன்னன் அவள் கணவன். பினாகபாணிக்கு இணையான பாத்திரம் மாரப்ப பூபதி. மூணு பேரும் பல்லவ பேரரசர் மாமல்லருக்கு எதிரே நிற்கிறாங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பொன்னனின் குற்றச்சாட்டை கேட்ட பூபதி திடுக்கிட்டு போய், பிரபோ, இவன் சொல்றதெல்லாம் பொய் பொய்னு அலறான். அப்போ பாவி துரோகின்னு ஒரு பெண் குரல் கேட்குது. சக்கரவர்த்தி யாரது? கோபத்தோட சுற்றுமுற்றும் பார்க்கிறார். கத்தினவ வள்ளிதான். இங்கே பெரு வியப்போட பூங்குழலிய பார்க்கிறார் அனிருத்தர். உனக்கு காது கேட்குது, பேசவும் பேசுற. இப்படி குரு சொன்னத இந்த சிஷ்யன் ஆமோதிக்கிறானே, இதுதான் உச்சகட்டம். சரி, சந்திப்போம் நாளைய பகுதியில்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: வணக்கம் நேயர்களே, நேரம் 9:17. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவே, மென்மையான இதமான பாடல் உங்களுக்காக காற்றலைகளை வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில், வரப்போகிற இந்த நேரத்தில் முதல் பாடலாக மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து ஆடிப்பட்டம் தேடி மனோ மற்றும் சித்ரா இவர்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வைர வரிகளில் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

நேரம் 9:29. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். என் இனிய பொன் நிலாவே, அருமையான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருந்தேன். இப்போதைக்கு வராக நதிக்கரையோரம் அப்படிங்கிற ஒரு பாடல், சங்கமம் படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில், ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இருவர் படத்திலிருந்து நறுமுகி அப்படிங்கிற பாடல் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருக்கிறாரு, ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து இசையமைத்திருக்கிறாரு. இந்த இரண்டு பாடலும் அடுத்தடுத்து உங்களுக்காக என் இனிய பொன்னிலாவில்

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட்டான் டான்
1: டான் டான் டான்.

9:43 ஆயிற்றுக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவே, மென்மையான அருமையான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. அடுத்து பாடலா, அதோ வானிலே நிலா அப்படிங்கிற ஒரு பாடல் இசைப்படத்திலிருந்து வருது. மதன் கார்கி இதை வந்து எழுதியிருக்கிறாரு. கார்த்திக் அப்புறம் வந்து சின்மயி தேவா இவங்க வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் உங்களுக்காக இப்போதைக்கு நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: என் இனிய பொன்னிலாவில் நிறைவு பாடலாக ஜன்னல் ஓரம் படத்திலிருந்து பாடல். வித்யாசாகர் அவர்களுடைய இசையில், யுகபாரதி அவர்களுடைய வரிகளில் செந்தில் மற்றும் பூபாலம் இந்த பாடல் பாடியிருக்காங்க. இதோ உங்களுக்காக.
1: ஆத்தோ

0: உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சங்கதி சொல்ல போறேன்.
1: அப்படி என்ன சங்கதி பெருசா சொல்ல போறேன்?
0: ஒரு பஸ் பத்தி ஒரு சங்கதி.
1: பஸ் பத்தியா? அப்படி என்ன?
0: பஸ்ல என்ன இருக்கும்?
1: என்னென்ன பஸ்ல என்ன இருக்கும்? கீழே ரோதா இருக்கும், மேல டாப் இருக்கும், முன்னாடி கண்ணாடி இருக்கும்,
0: இதெல்லாம் இருந்தா ஒரு பஸ் நிக்கும்.
1: அப்புறம்
0: பஸ் ஓடணும்னா அது ஆளுக இருக்கணும், அதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல.
1: ஓ, அந்த ஆளுல மேய்க்கிறதுக்கு?
0: ஓஹோ, அப்படிப்பட்ட ஆளு தான் நம்ம சுப்பையா. அவர்தான் நடத்துனர்.
1: அப்படின்னா
0: கண்டக்டர்.
1: அப்படி தமிழ்ல சொல்லு.
0: கண்டக்டர்னா
1: டிக்கெட் எடுக்கும் போது கைய பிடிக்கலாம், ஒட்டலாம், உரசலாம், இடிக்கலாம்,
0: இருக்கலாம்.
1: இடுப்பு
0: ரொம்ப நல்லவர் சொல்றேன்,
1: சொல்லுங்க.

0: ஐயா கண்டக்டர்னு ஒருத்தர் இருந்தா ஓட்டுநர்னு ஒருத்தர் இருப்பார்ல,
1: உன் பாசையில சொன்னா டிரைவர், அவரு தான் நம்ம கருப்பு.
0: கருப்பு எப்படிப்பட்டாலு
1: பேசிக்கிட்டே இருப்பாரு,
0: யாரோட தான் பேசுவாரு,
1: பொம்பளை பிள்ளையில கண்டா ரொம்ப பேசுவாரு, பஸ் நேரா பார்த்து ஓட்ட மாட்டாரு,
0: அப்புறம்
1: பொம்பளை பிள்ளையில பாத்துக்கிட்டே தான் ஓட்டுவாரு.
0: தமிழ்நாட்டுல எல்லா டிரைவரும் பாக்குற வேலை தானப்பா.
1: ஆமா, அவருக்கு குடும்பமே கிடையாது.
0: எதுக்குங்கிறேன், அதான் குட்டியா இருக்குல்ல,

0: டிரைவர் கண்டக்டர் இருந்தா அந்த பஸ்ல போற வர ஆளு இருப்பாங்கல்ல,
1: கண்டிப்பா
0: அதுல ஒரு ஆளு தான் நம்ம கல்யாணி.
1: கல்யாணி?
0: ஆமா.
1: கல்யாணி எப்படி பிள்ளை?
0: ரொம்ப நேர்மையான ஆளு, நேர்மையா இருந்தே முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க.
1: ரொம்ப கஷ்டமாச்சே.
0: கஷ்டப்பட்டாலும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க.
1: நீ சொல்ற பார்த்தா அந்த பிள்ளை எல்லாருக்கும் பிடிக்கும் இருக்கே.
0: ஆமா.
1: கண்ணா

0: அந்த ஊர்ல பஸ்லயே ஏறாம ஒருத்தங்க இருக்கிறாங்க.
1: என்னப்பா அது பஸ்ல ஏறாம எப்படி இருக்க முடியும்?
0: ஏன்னா அவங்க அந்த ஊர்லயே டீச்சரா வேலை பாக்குறாங்க.
1: டீச்சர் அம்மாவா?
0: ஆமா. அப்படி கொடைய பிடிச்சு பேக்க மாட்டி கொண்டையில ஒரு பூ வச்சிருக்கி,
1: ஐயோ
0: அப்படி நடந்து போயில. அப்படி படத்துல காட்டுற டீச்சர் இல்ல இவங்க.
1: வேற எப்படி?
0: ரொம்ப அடக்கமானவங்க. அவங்கதான் நம்ம நிர்மலா டேவிட்.
1: ஓஹோ.
2: உருமச்சன் டீச்சரம்மா ஒருத்தனுக்கே ஒரு விதம்மா, உருமச்சன் டீச்சரம்மா ஒருத்தனுக்கே ஒரு விதம்மா.

0: இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்காரு,
1: பஸ் டாப்லயா?
0: ஆமா, பஸ்ல ஜாமான் ஏத்துவாரு, இறக்குவாரு. சின்ன புள்ளையில இருந்து பெரிய முடிச்சவங்க வரையும் யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வாரு.
1: அவர் பேர் என்னன்னு?
0: சாமி.
1: ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யறாருன்னா சாமி தானே.
2: ஊரியார்.

0: சாமி. உள்ளபடி சொல்ல போனா தங்க இந்த சாமி,
1: உள்ளபடி சொல்ல போனா தங்க இந்த சாமி.
2: ஏண்ணே நீ சொல்றத பார்த்தா சூப்பு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இவங்க நாங்கள் எங்களுடைய பாடல்னால் காற்றாடிகளில் வருமா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து நிறைய நேரம் இருந்திருப்போம். கண்டிப்பாக உங்களுடைய பாடல் காற்றாடிகளில் வந்து கேட்கும் பொழுது அது இன்னும் ஒரு சிறப்பாக மாறும். இப்போ தான் எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்துடுச்சு. விரும்புகிற பாடலை அல்லது கேட்குற பாடலை உடனே கேட்கலாம் அப்படிங்கிறத தாண்டி காற்றாடிகளை நம்ம பேரை சொல்லி நமக்காக வரும்பொழுது அது இன்னும் ஒரு கூடுதல் இன்பம். அந்த இன்பத்தை தொடர்ந்து தருவது நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் வந்து 9444001083 இந்த எண்ணுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை தட்டிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு நிறைய பாடல் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம வரிசையாக வந்த அந்த 10 மணிக்கு மேலே வந்த பாடல தெரிவுகளை நம்ம வந்து பார்க்கும் பொழுது 5-ஸ்டார் படத்திலிருந்து பாடல் அல்லது மின்னலிருந்து வசீகரா பாடல் கேட்டிருக்காங்க. மந்தைவெளி விநாயகம், திருமணிசை நாகராஜ் கேட்டிருக்கிறாரு. ஜீன்ஸ் படத்திலிருந்து எனக்கே எனக்கா அல்லது பம்பரக்கண்ணாலை பாடல் கேட்டிருக்கிறாரு. கும்பகோணம் செந்தில்நாதன், தீபம் படத்திலிருந்து ராஜா யுவராஜா கேட்டிருக்கிறாரு. சாட்டை படத்திலிருந்து சகாயனை பாடல் எனக்கா ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வன் திருப்பூர் கல்லாங்காடுலேருந்து கேட்டிருக்கிறாரு. இன்னும் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போதைக்கு முதல் பாடலாக நமக்காக வந்துக்கிட்டு இருக்கு வசீகரா படத்திலிருந்து, அதாவது மின்னலை படத்திலிருந்து வசீகரா உன் நெஞ்சினிலே இந்த ஒரு பாடல். அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையாக அப்படியே போயிட்டுருக்கும். பாடல் வரிகளை வந்து தாமரை தந்திருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து அருமையாக இசையமைத்திருப்பார். அவருடைய முதல் படம் இந்த படம். பாம்பே ஜெயஸ்ரீ வந்தும் அந்த பாடல்களுக்கும் அந்த மெட்டுக்களுக்கும் அப்புறம் அந்த சூழலுக்கும் தகுந்தபடி அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் முதல் பாடலாக உங்கள் எல்லாருக்காக வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: புலி
1: மூளை
2: பாட்டுக்கு
3: நேரம் 10:08. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. அதில் உங்களுடைய பாடல் வரிகளோட காற்றலைகளை வரும்பொழுது இன்னும் ஒரு இன்பமான ஒரு ஆனந்தமான ஒரு தருணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் பாடல்கள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? உரியடி படத்திலிருந்து மானி மானி பாடல் கேட்டிருக்காங்க. கேசவ் போலூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. எங்கள் ஊர் காவல்காரன் அந்த படத்திலிருந்து தொட்டில் கட்டி அப்படின்னும், தோப்போரம் தொட்டில் கட்டி. ராஜன் சுப்பிரமணி பம்மல்லிருந்து கேட்டிருக்கிறாரு. கண்கள் இங்கே கர்ணன் படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. சென்னை நந்தம்பாக்கத்திலிருந்து புனிதவதி கேட்டிருக்காங்க. மந்தைவெளியிலேருந்து எங்கெங்கோ செல்லும் பட்டாக்கத்தி பைரவன் பாஸ்கர் கேட்டிருக்கிறாரு. அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து வாழ வைக்கும் காதலுக்கு ஜே அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தோம்னா, சங்கீதம் சிங்கப்பெருமாள் கோவில் தியாகராஜன் கேட்டிருக்கிறாரு. நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து வண்ண நிலைவை பாடல் அம்மாப்பேட்டை லோகநாதன் கேட்டிருக்கிறாரு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பட்டின பிரவேசம் படத்திலிருந்து வான் நிலா நிலா, பாலிவன சோழிலிருந்து மேகமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி பத்மநாதன் மாதவரம் பால்பனையிலிருந்து இப்போதைக்கு பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் வருவாளா படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாடல் இப்போ எல்லாருக்குமான பாடலாக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:21 ஆகிட்டுருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதில் உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. மும்தாஜ் திருவான்மையிலிருந்து பிரியமானவளி படத்திலிருந்து எனக்கு ஒரு சிநேகிதி அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் வந்தவர் சாந்தா சாலிகிராமத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக

வெஸ்ட்டு சைதாப்பேட்டை, மேற்கு சைதாப்பேட்டையிலேருந்து மங்கையர்க்கரசி பழனி படத்திலிருந்து பகலில் ஒரு நிலவு கேட்டிருக்காங்க. மிக்க நன்றி சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதுமாதிரி ரம்மி பாடலிலிருந்து, ரம்மி படத்திலிருந்து கூட மேலே கூட வச்சு அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னா அஜித் பாலாஜி வானகரத்திலிருந்து. விருப்பம் தெரிவிக்கிறவர் நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அது என்ன பாடல் படம் அப்படிங்கிறத போடலை. இசையம்பாளர் இளையராஜா இப்போ அனுப்பியிருக்கிறார். பாடகர்கள் வந்து மலேசியா வாசுதேவன் புதிய வார்ப்புகள் படத்திலேருந்து கேட்டிருக்கிறாரு. டாக்ஸி டாக்ஸி சாங் வந்து சக்கரைக்கட்டி படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. மகேஸ்வரி மந்தவெளியிலேருந்து. படம் வந்து விக்ரம் படத்திலேருந்து பாசம், அதான் விக்ரம் படத்திலேருந்து ஏதாவது ஒரு பாடல் கேட்டிருக்காரு. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி இல்லைனா கேப்டன் பிரபாகரன் படத்திலேருந்து பாசமுள்ள பாண்டியரை கேட்டிருக்காங்க. ஆனந்தி ஆல்வின் அஸ்வின் அப்படின்னு சொல்லி பாடம் அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் தாலுகாலிருந்து அனுப்பியிருக்கிறார் யார் அப்படின்னா சுந்தர பெருமாள் ராஜேந்திரன் சிட்டுக்குருவி படத்திலேருந்து அட அட மாமரத்து கிளியை அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காரு. கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடி படம் ஆசை படத்திலேருந்து மீனம்மா பாடல் கேட்டிருக்காங்க. நீ பாதி நான் பாதி கண்ணா கீழடி கண்மணி படத்திலேருந்து பிரேமா பல்லாவரத்திலேருந்து கேட்டிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து முகமது யூசுஃப் எனக்கு மிஸ்டர் பாரத் படத்திலேருந்து என்னம்மா கண்ணு சவிக்குமா அந்த ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. நல்லது, உங்களுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லது. பட் அதே நேரத்தில் எவ்வளோ பாடலில் மொழியுறப்படுமோ அத்தனை பாடல்களை கண்டிப்பாக உங்களுக்காக காற்றழுக்கில் தந்துக்கிட்டு இருப்போம். இப்போதைக்கு சாட்டை படத்திலிருந்தும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நேயர்கள் விரும்பி கேட்டிருந்தாங்கல்ல, அதில் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்தும் அடுத்தடுத்து பாடல் நம்ம எல்லாருக்காக வந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றலையில் நேரலையில் நான் உங்கள் நண்பன் இருதயா. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.

102 புலி 3 பாத்துக்கு தான் 102 புலி 3 பாட்டுக்கு இட்டான்.

நேரம் 10:34. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு கேட்டுட்ருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடல்களை காற்றாளிகளை கேட்குற இந்த நேரத்தில் அடுத்தடுத்து பாடல்களாக எனக்கு ஒரு சிநேகிதி பிரியமானவுடைய படத்திலிருந்தும், அப்புறம் வந்து கீழடி கண்மணி படத்திலிருந்து குருவாயூரப்பா இந்த ஒரு பாடலும் அடுத்தடுத்து நம்ம இலக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க யாரெல்லாம் பார்த்தோம்னா, பிரேமா பல்லவரத்துலேருந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் குருவாயூரப்பா அந்த ஒரு பாடல் கீழடி கண்மணிலேருந்து, இன்னும் யார் நிறைய பேர் கேட்டதில் அது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி மதுரை மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாரு. இப்போதைக்கு நம்ம காற்றாலையில் அடுத்தடுத்த பாடலில் இந்த இரண்டு பாடல்களும் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:44. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நல்ல நல்ல பாடல்களை நேயர்கள் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே எல்லார் சார்பாகவும் நன்றி. அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அப்படி இருந்தால் நம்ம எவ்வளவு பாடல் ஒளிபரப்படுமோ அவ்வளோ பாடல் நம்ம வந்து ஒளிபரப்பியிருந்தோம். படம் வந்து சத்யாவிலேருந்து பாடல் வந்து போட்டா அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்டிருக்கிறாரு. கடைசியாக கேட்டிருக்கிறாரு, ஆனாலும் நம்ம ஏற்கனவே பாடல்லாம் எடுத்து வச்சிட்டோம்ல. அதனால் என்னென்ன பாடல்கள் அடுத்தடுத்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் ஊர் காவல்காரன் அந்த படத்துலேருந்து தோப்போரும் தொட்டில் கட்டி அந்த ஒரு பாடலும், அதற்கடுத்தபடியாக எங்கேயும் இப்போதும் இந்த ஒரு பாடல் என்ன படத்துலேருந்து அப்படின்னா நினைத்தாலே இனிக்கும் படத்துலேருந்தும், நீ பாதி நான் பாதி அந்த ஒரு பாடல் வந்து கேளடி கண்மணி படத்திலிருந்தும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனை.

பொன் இருக்கு, வளமேடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கே எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேரம் தற்போது சரியாக 11 மணி ஆயிட்டுருக்கு. இந்த இரவு நேரத்தில் ரொம்பவே அழகான பாடல்கள், மனசை உருடக்கூடிய அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாடல் ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். எஸ் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இல்லை என்றால் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எட்டு தோட்டாக்கள் படத்துலேருந்து காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

11:06 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். நீ இல்லை என்றால் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் டிஎம்மா நம்மளுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. சீமராஜா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்னா விட்டா யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:11 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒன்றை விட்டால் யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சீமராஜா படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு 11:12. என்ன படத்துலேருந்து பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஷபீர் அவங்களுடைய அழகான வரிகளில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் சாகா படத்துலேருந்து யாயும் யாயும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:17 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் இளையராஜா மற்றும் எம் எம் மானசி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் வானம் பொழியாம அப்படிங்கிற பாட்டு தான் மாரி 2 படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கீழே நினைஞ்சிருங்க இசையில. எஸ் குடுநான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:22 ஆகிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 96 படத்தில் இருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கரை வந்த பிறகு அப்படிங்கிற பாடல். பிரதீப் குமார் உங்களுடைய குரலில், கார்த்திக் நேஹா உங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 96 படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் கரை வந்த பிறகு அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. லைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற சாங் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான பாடல், பவர் பாண்டி படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட் தனுஷ் அவங்களுடைய அழகான வரிகளில் தான் அந்த பாடல் வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்பனி மலரே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கேன். கேட்கலாம், அணிஞ்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். வெண்பனி மலரே அப்படிங்கிற பாட்டு பவர் பாண்டி படத்துலேருந்து கேட்டோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக மகாராஜா படத்துலேருந்து பாடல் எடுத்து

11:36 ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கான பாடல் ஸ்ரீராமா அவங்களுடைய குரலில் தாயே தாயே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தான். அமரன் படத்திலேருந்து காத்துட்ருக்கு. உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில், ஜி வி பிரகாஷ் அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில உள்ள

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு காத்துட்ருக்கு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பாட்டு, எஸ் விவேக் அவங்களுடைய அழகான வரிகளில், ஜஸ்டின் பிரபாகர் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அடியே அழகே அப்படிங்கிற பாட்டு தான். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

11:46 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையில் ரொம்ப அழகான பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்ததாக ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டை எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஸ்ரீராமனுடைய குரலில் தான் யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு? வெறுமன் படத்திலிருந்து கஞ்சாப்பூ கண்ணால் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை படத்துல இருந்து தான் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னோட நடந்தா அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேளுங்க, இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். சர்வம் படத்திலிருந்து சிறகுகள் முளைத்தது அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட முகநூல் வாயிலாக இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ஷஹிரா ரசூல், பர்வதவர்தினி, சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து ரங்கராஜன், புரசேவாக்கம் சவுந்தரராஜன், நடராஜன் சுப்பையா, புத்தகரம், வீரராகவன், சுபா சுவாமி, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, ராசாமகன் ஹரிச்சந்திரன், சாந்தி ரமேஷ், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பிளே பண்ணுறேன். கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101 பண்பலைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

மாதம் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

தன்னை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்தது

விரும்புகிறேன்.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா,
0: பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பத்தி சொன்னதோ, போது வந்ததோ, செய்தி சொன்னதோ, காதல் கொண்டதோ.
1: புதிய

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:01. திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சௌபாக்கியவதி எனும் திரைப்படத்திற்காக தில்லை அம்பல நடராஜா எனும் பாடலை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் குரலில்.

0: 4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக முத்தை தரு எனும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.

நகை அத்திக்கிரை சத்தி சரவணமுத்து குருவித்து குருவர என ஓடும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமரரும் அடிப்பேன முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள்

பத்து தலை தத்த கணை பொருள் கொற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிற

நிலத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சை தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. பத்தர் கிரகத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சை.

திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு கிருகடக எனவோத திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு கிருகடக என

பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். குடிசாதன பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் SSSMM முருகன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாசுதேவயணி எனும் பாடல், கல்யாணி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

நேரம் 4:20. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பரிதானமிச்சது எனும் பாடல், பிலஹரி ராகம், கண்டசாபுதாளம், பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை.

4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுதாமாயி எனும் பாடல், அமிர்தவர்ஷனி ராகம், ரூபகதாளம், முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவமுல்லானா என்னும் பாடல், சுத்த சந்நியாசி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியார் கீர்த்தனை.

நேயர்கள் இதுவரை கேட்டது குடிசாதனப்பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் எஸ் எம் எம் முருகன் தமிழ்.

நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காசி விஸ்வநாத சுப்ரபாரதம் MS சுப்புலட்சுமி அவர்கள் குரலில்.

கிட்ட கவாவா.